நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 5:56. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தின்லையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தின்லையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை வரும், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கு சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதான நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 10:02 சொல்லாடு திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:45 திரையிசை. இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சிகள். 12:10 மனநிலையும் மதுரமலை, இது தேரல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். பகல் 12:55 திரையிசை. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, இதில் சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம் என்ற தலைப்பில் நேரலை. 1:55 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நிறம், இதில் பொது அறிவு பாசறை நிரலின் நிகழ்ச்சி. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரையிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is our

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன, அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவு கூறும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால், வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கிய செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவீன்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையை போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபானாற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணி புகுதலும் அழிவடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதி போல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வள்ளுவத்தின் வரிகள் மனதை நன்னெறியில் கடத்த வரும் இனிய பயணம் குறள் அமுதம்.

0: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு.
0: குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடுவாள். குறள் எண் 924 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் முதம் கேட்டீர்கள்.
3: உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: கைகள் கூப்பி வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இறையருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் பி. சுசீலா பாடிய பாடல்

0: இனி கே பி சுந்தரம்பாள் குரலில்.
1: நீ முருகா.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார்.

மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5% தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும்

0: முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் ஐந்து அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் ஐந்து அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலியருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர், ஏழு பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் உட்பட பத்து பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் இரவு 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மழையில் நனைய வைப்பது உங்கள்

0: கன்னியாகுமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 19 நாள் செவ்வாய்க்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்குமா?
1: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசாக மேகமூட்டத்துடனும் காணப்படும். மழை வரும் வாய்ப்புள்ளதால் நெல்லில் தண்டு துளைப்பான் தாக்கக்கூடும். இதை தவிர்க்க குளோரோபைரிபாஸ் 20% மருந்தை ஏக்கருக்கு 1.25 லிட்டர் வீதம் தெளிக்கவும் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மீனவர்களுக்கான அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து இம்மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை அன்று 10:30 PM மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை அன்று 1 நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. கட்டண தொகையாக ₹590 செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்படவுள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தொலைபேசி எண்ணான 04562286843 மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தற்போது தோவாளை வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுக்கள் ஏற்பட்டு இலையளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையான ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மட்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும் போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம் என பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:00.

0: வணக்கம். முதலின் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவில் மாநகராட்சி முக்கிய பகுதிகளில் அழகுபடுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாவட்ட ஆட்சியர் தகவல். களியக்கவலையில் நடைபெறும் பேருந்து முனையப்பணி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு. தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு கொய்மலர் சாகுபடி விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள வளைவு சாலை பகுதியினை சீர்படுத்திடும் வகையில் அலங்கார செடிகள் நடும் பணியினை மாநகராட்சி ஆணையர் முன்னிலையில் நேற்று தொடக்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்ற உன்னதமான நோக்கத்துடன் நாகர்கோவில் மாநகராட்சியை மேலும் எழில்மிகு தூய்மையான மற்றும் இயற்கை வளமிக்க மாநகரமாக மாற்றும் நோக்கில் விரிவான நகர்ப்புற பசுமைமயமாக்கல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கவும் மழைப்பொழிவை அதிகரிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட வேண்டும் எனவும், பிளாஸ்டிக் இல்லா நாகர்கோவில் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும், நாகர்கோவிலின் பசுமையை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்கு ஒரு தூய்மையான ஆரோக்கியமான காற்றையும் சூழலையும் வழங்குவது நமது கடமை என்று தெரிவித்த ஆட்சியர், பசுமை நகரம் தூய்மை நகரம் நிலையான எதிர்காலம் என்ற இலக்கை அடைய பொதுமக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கவிளையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம் சார்பில் நடைபெற்று வரும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை நவம்பர் மாதம் இறுதிக்குள் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர ஒப்பந்ததாரத்திற்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி மையத்தில் பாதுகாக்கப்பட்ட சூழலில் கொய்மலர்கள் மற்றும் வெள்ளரி, தக்காளி, குடைமிளகாய் பயிரிடுவது பற்றிய பயிற்சி நடைபெற்றது. பங்கேற்ற விவசாயிகளுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் அளிக்கப்பட்டதோடு கலந்துரையாடலும் நடைபெற்றது. பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 21 தேதியன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது என பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சயம் பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேரம் காலை 7:05 ஆயாச்சு. பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
5: முச்சத்தில் இன்று

0: ஏய், நேத்துக்கு ராத்திரி இந்த பதார்த்தத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில 650 லட்டு போட்டிருக்கம்மா. சிறுதானிய ரீதியா நீ எண்ணையோ எண்ணலையோ, நான் எண்ணி இருக்கிறேன். இந்த பயல பக்குவமா பாக்க சொல்லு. கம்பு குடுத்திருக்கே அப்படி இந்த பயல்ட்ட. இவன் விளையாட்டு தனமாட்டே எங்கேயும் போயிட கூடாது. வலைய மேல போட்டு விட்டுருக்கியா? கிழிஞ்ச வலையா? ஒன்னு ரெண்டு வெளியே தெரியும்படியாதான் இருக்கா? என்னம்மா நீ, எவ்வளவு கடினப்பட்டு பண்ணிருக்கிறோம். அந்த வாசனையை இழுக்கும்மா. பறவைகள் மட்டும் வருகிறதில்ல, சில மனிதர்கள் அப்படி போகும்போது வந்து ஒன்னு ரெண்டு எடுத்து சாப்பிடும் போது நம்ம என்னம்மா சொல்ல முடியும்? அப்படி ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்டு போயிட்டான்னா வரவு போச்சம்மா. டேய், அங்க இருக்கியா? எப்படி டேய் அலைபேசிய பாத்துட்டு இருந்தா காக்கா எப்படில விரட்டுவ? என்னம்மா இது, பிள்ளைகளை வளர்த்திருக்க லட்சணம். என்ன, அவன் படிப்பு சம்பந்தமா பாத்துட்டு இருக்கானா? அதான் பார்த்தேன். படிப்பு ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அக்கா, அதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு. இப்ப உனக்கிட்ட என்ன பொறுப்பு தந்திருக்கு? அண்ணா தூக்கிட்டு போயிட்ட
1: சைக்கிளும் எவ்வளவு மிதிச்சாலும் போக மாட்டேங்க. வாசனை ஒரு பக்கமா இழுக்குது. ஏய், இது என்னது? வலைய வச்சு மூடி வச்சிருக்க, உருண்டை உருண்டையா வேற இருக்கு. ஏய், அண்டி பருப்பு வச்சிருக்காங்க, வால்நட்டு ஒரு பக்கம் நீண்டு போயில இருக்கு. இந்த உருண்டையில பாதாம் பருப்பு போட்டிருக்கோம் போல இருக்க. இது யாருக்கு வீடுன்னு தெரியலையே. வலை வேற அங்கங்க கிழிஞ்சு வேற இருக்கு. ரெண்டு மூணு இடத்த எடுத்து சாப்பிட்டுலாம் போல இருக்க. கண்காணிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். அண்ணா, ஒரு பையன் இருக்கானே, இவன் தான் கண்காணிக்கிறதுக்காக இருப்பான்னு நினைக்கேன். கையில வேற கம்பு வர வச்சிருக்கான். கம்பு ஒரு பக்கம் கையில வச்சிருந்தாலும் அலைபேசியில மூழ்கி இருக்கான். எப்பயாவது கண்ணை தப்பி ரெண்டு இடத்த எடுத்து சாப்பிட்டு பாத்துற வேண்டியதான். ஏய், அவன் அப்பா இல்ல கூப்பிடா. பையன் அலைபேசியில மூழ்கி இருக்கான்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப கவனமா இருந்திருப்பான் போல இருக்கே. அப்பா அப்பான்னு வேற கூப்பிடான். ஒருவேளை கேமரா ஏதாவது மாட்டி கையில போன கொடுத்து கவனிச்சுக்கன்னு கூட்டுத்திருப்பாங்களோ. ஏய், மாட்டிக்கிட்டமே, இப்ப எப்படி சமாளிக்கிறது?
0: என்னமக்கா, எதுக்கு சத்தம் போட்ட?
1: ஏமா ஏமா, வீட்டுல ஆளுண்டாமா?
0: சத்துருண்டை எடுத்த ஆளை பாத்தியான்னு வந்தியா? வெளியே வர சத்தம் கேட்க. ஏய் தம்பி, என்னப்பா இந்த பக்கம்?
1: ஓய் நீரா, இந்த வீட்டுல உங்களை காணுது? சத்துமா உருண்டைதான் வாங்க வந்துரா.
0: என்னப்பா கேள்வி கேட்க? எனக்கு வீடப்பா இது, வாடகைக்கு வந்திருக்கேன். இது கூட உனக்கு தெரியாதா? ரெண்டு வாரமா அண்ணனை காணல அப்படின்னா தேட மாட்டையா?
1: ஏனே, உங்க வீடானே ரொம்ப சௌரியமா போச்சுன்னே.
0: என்னமக்கா, எப்பா உங்ககிட்ட பேசின ஆளு ரெண்டனத்தை இப்ப எடுத்துட்டாருப்பா? ஏ சிவா, இது என்னப்பா சின்ன பிள்ளை தன மாட்டு, விலைக்கு வாங்கி சாப்பிடணும்ப்பா.
1: ஏனே, அதெல்லாம் இருக்கட்டுனே, எப்படிண்ணா இந்த வீட்டுக்கு வந்தீங்க? என்னென்ன இது தொழிலு? உங்க தொழில் முழு நேரம் பரப்புரை பண்றது. நீங்க இந்த தொழிலெல்லாம் கையில எடுத்தீங்கன்னா எங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் எப்படினே முன்னேற முடியும்?
0: எப்படி முன்னேறுதா? ஏ, எத்தனை ஆண்டு காலம் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு ஆண்டு காலமா தொடர் பரப்புரை பண்ணதுக்கு பிறகும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? வெளிநாடுகள்ல இருந்து ஆர்டர் கேக்குறாங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆர்டர் கேக்குறாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆர்டர் கேக்குறாங்க. இந்த இடத்துல வந்து உழைக்கவும் மாட்டீங்க, உழைக்க கூடியவனையும் விட மாட்டீங்க.
1: ஓய் என்னவா சொல்றது? எங்க ஊர்ல வாடகைக்கு வந்துகிட்டு எங்களே ஏளனமா பேசுறா? கதை அடைஞ்சிரும் பாத்துருங்க.
0: ஏய், இவனை சமாதானப்படுத்தணும் அம்மா. இவன் ஊரை கூட்டிட கூடாத, ஒரு அஞ்சாறு லட்டு எடுத்து சீக்கிரமா கொண்டு வாமா.
1: ஏனே, இந்த உருண்டைகள் எல்லாம் எப்படினே தயாரிச்சீங்க? அத ஒன்னு சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, இது வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது, உடல் வலிமையாக்கக்கூடியது.
1: ஏனே, இந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணே?
0: தேங்காய் துருவல் தேவைப்படும்பா.
1: சரி,
0: அண்டி பருப்பு தேவைப்படும், பாதாம் பருப்பு தேவைப்படும்.
1: சரிண்ணே,
0: வால்நட்ஸ் தேவைப்படும், வெள்ளை எள்ளு தேவைப்படும்.
1: மனுஷரை பாரு, என்னெல்லாம் சொல்றாரு. அண்டி பருப்புன்னு சொல்லுறாரு, பாதாம்னு சொல்லுறாரு, பிஸ்தான்னு சொல்லுறாரு, வெள்ளை எள்ளு பயன்படுத்தும்னு சொல்லுறாரு.
0: என்ன தம்பி யோசனை, இவ்வளவு ஆச்சரியப்படும் பொருட்களை சொல்றாரு அப்படின்னு தானே யோசிக்க?
1: அதேதானே அதேதானே.
0: தம்பி, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வலுவா சேர்த்தா தான் லட்டு உருண்டை நமக்கு வலுவை கொடுக்கும். புரிய உனக்கு?

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: சென்னை, திருநெல்வேலி.

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில்
2: கேட்கின்றதா.
3: சுருக்கில் சூப்பரா அழகா கலக்கலான மார்னிங்ல கலக்கலா பேசின செல்ல குட்டியோட பேர் என்ன?
2: நாடியா.
3: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: இத்தவள்ள இருந்தா.
3: அப்படியா, எப்படி வந்தீங்க? தாத்தா கூட்டிட்டு வந்தாங்களா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, வாப்பா, தாத்தா, தம்பிப்பா, தக்கச்சி, தாத்தா, தம்பி எல்லாரும் இருக்காங்க.
3: ஓ, எல்லாரும் இருக்காங்களா? சரி, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
2: ஃபர்கனா படிவேன், நம்மளப்பா, பாப்பா பேரு மாமல் சச்சின், பாட்டி பேர் தெய்வம்பு.
3: சரி, நீங்க இன்ன காலைல என்ன சாப்பிட்டு வந்தீங்க?
2: புட்டு
3: சாப்பிட்டீங்களா? உங்க அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுவீங்க?
2: பிரியாணி.
3: பிரியாணியா? பிரியாணி எப்படி பண்ணுவாங்க?
2: சிக்கன் வச்சி.
3: அப்படியா? சரி, நம்ம நாதியா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா என்ன ஆக போறீங்க?
2: குட்டி டாக்டர்.
3: குட்டி டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
2: ஊட்டி போடுவேன்.
3: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: டாக்டர்.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: கூறும் செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நினைப்படுத்திகளே, இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இன்னைக்குள்ள நேரலை நிகழ்ச்சி எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திடலாமா? நேயர்களுக்காக காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்று பகல் 1:10 தோழியருக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இதில் தலைப்பு என்ன தெரியுமா? சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல தான் தோழியர்கள் பேச போறாங்க. அடுத்ததான் நமது பொது அறிவை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:02 உங்கள் குமரி பண்பலை 101 தேனி நேரம் பகுதியில் இன்றிரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நேரலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் இங்கிருக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2902072 இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சீரோஜா. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் மாணவர்கள் கல்வி நிறுவன தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது

0: பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11ஆவது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 to 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். அது அவர்களுக்கு வாழ்விலை வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 to 50 வரைக்கும் உள்ள நபர்கள் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குரலாகி

0: எண்ணங்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: திருநெல்வேலி
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
8: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், LED ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, ECMI மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், அக்கலை.
9: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
10: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
11: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870190870.
1: இளந்தவிளை ஆளன் நூலகம் அருள்மிகு ஸ்ரீ மண்டபப்பிடி அம்மன் திருக்கோவில் ஆடி செவ்வாய் வழிபாட்டில் இன்று காலை 7:30, பகல் 11:50, இரவு 7 ஆகிய நேரங்களில் பூஜை. காலை 10:50 அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம், தொடர்ந்து தீபாராதனை. தென்தாமரைக்குளம் புனிதமய பனிமய அன்னை ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 ஜெபமாலை, புகழ் மாலை, 6:45 மாலை ஆராதனை, இரவு 8:30 பனிமய அன்னையின் அலங்கார தேர்பவனி. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி வரும் அக்டோபர் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சி சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி, A letter to Mother Earth, my promise to protect nature என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரைப்பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரைப்பிரிவு பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சத்தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று என் வயது 18 மேல் அல்லது 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் என வழங்கப்படும். கடிதங்களை வரும் அக்டோபர் 31 அனுப்ப வேண்டும். அதன் பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:31. மன்னரும் மந்திரியும் வந்தாச்சு. நம்ம குமரி பண்பலை 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன, இன்று நமது எதிரி மாட்டிக்கொண்டானா? ஆஹா, பிடித்துவிட்டேன். வெற்றி வெற்றி. எவ்வளவு நாட்களாக எனக்கு போக்கு காட்டியிருப்பாய், இப்போது எப்படி சிக்கிக் கொண்டாய் பார்த்தாயா? வசமாக பிடித்துவிட்டேன் எதிரியை.
2: எதிரியா? மந்திரியாரே, நம் கோட்டைக்குள்ளே புகுந்து விட்டானா? அவனை பிடித்து விட்டீரா? எங்கே இருக்கிறான் அவன்?
1: இதோ இங்கே இருக்கிறான் மன்னா. எலிபொறிக்குள் பூனையா சிக்கிக் கொள்ளும்?
2: இந்த 73 எலியை மன்னருக்கு தெரியாத விஷயமா? கடந்த ஒரு வாரமாக நம் அரண்மனையை கலைபரம் செய்த எலி இதுதானா? எப்படி சிக்கியது?
1: மெதுவடைக்கு ஆசைப்பட்டு இந்த எலிதான் தானாக வந்து சிக்கிக் கொண்டது மன்னா.
2: பத்திரமாக இதை டிஸ்போஸ் செய்து விடுங்கள். மந்திரியாரி, ஏதோ ஒன்று மேலே இருந்து கீழே விழுகிறது. எலி,
1: எலியை பிடியுங்கள் மன்னா, பிடியுங்கள்.
2: அது எனது வேலை இல்லை, உமது வேலை.
1: இந்த சிறு எலியை கூட பிடிக்க முடியவில்லை. தாங்கள் எல்லாம் ஒரு
2: மந்திரியாரே, என்ன கூறினீர்?
1: அது வந்து மன்னா, எலியிடமிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த அரண்மனையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் தாங்கள் ஒரு மன்னராக இல்லை இல்லை மன்னாதி மன்னர் என்று கூற வந்தேன்.
2: அதுதானே பார்த்தேன். மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். அரண்மனை கூரையின் மேலிருந்து ஒரு எலி கீழே இப்போது விழுந்தது. அது அசால்ட்டாக நடந்து செல்கிறது.
3: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
2: இது என்ன மந்திரமா?
1: இல்லை மன்னா, இது வெறும் இயற்பியல். இதற்கு முடிவு திசை வேகம் என்று பெயர். அதாவது டெர்மினல் வெலாசிட்டி.
2: முடிவு திசை வேகம்? மந்திரியாரே, என்ன இது புதிதாக இருக்கிறது? அப்படி என்றால் என்னவோ
1: மன்னா, ஒரு பொருள் மேலே இருந்து விழும்போது புவியீர்ப்பு விசை அதை கீழே இழுக்கும். அதே நேரத்தில் காற்றின் எதிர்ப்பு விசை அதை மேலே தள்ளும்.
2: அப்புறம்
1: ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு விசைகளும் சமநிலை அடையும். அப்பொழுது விழும் பொருளின் வேகம் அதிகரிப்பது நின்று ஒரே சீரான வேகத்தை அடையும்.
2: அப்படி என்றால் எலிக்கு அந்த வேகம் ஆபத்தை ஏற்படுத்தாது, அப்படிதானே?
1: ஆம் மன்னா, எலியின் எடை மிகவும் குறைவு, ஆனால் அதன் உடலின் மேற்பரப்பு அதிகம். எனவே அது ஒரு சிறிய ரோமங்கள் நிறைந்த பாராசூட் போல செயல்படுகிறது.
2: அப்படி என்றால் மனிதர்கள் கீழே விழுந்தாலும் ஒன்றுமாகாது, அப்படித்தானே?
1: மனிதர்கள் அதிக எடையும் அடர்த்தியும் கொண்டவர்கள். நம்முடைய முடிவு திசை வேகம், அதாவது டெர்மினல் வெலாசிட்டி, மணிக்கு 190 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும். ஆனால் எலியின் அதிகபட்ச வேகம் மிக மிக குறைவு, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு வெறும் 40 கிலோமீட்டர் தான் இருக்கும்.
2: அப்படி என்றால் கீழே விழும் அதிர்வு அதன் உடலை நசுக்காதா?
1: நசுக்காது மன்னா, கீழே விழும் போது அதன் இயக்க ஆற்றல் மிக குறைவாக இருக்கும். மேலும் அதன் நெகிழ்வான எலும்புகள் அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளும். இதனால் தான் எத்தனை உயரமான மாடியில் இருந்து எலிகள் குதித்தாலும் விழுந்தாலும் அவற்றுக்கு அடிபடுவதே இல்லை. இது அணிலுக்கும் பொருந்தும்.
2: அற்புதம். அப்படியானால் உடனடியாக வானிலிருந்து குதிக்கும் பேரா எலி போர்ப்படையை உருவாக்கப் போகிறேன் நான்.
1: மன்னா வேண்டாம், மன்னா வேண்டாம். பிறகு தலையணை மெத்தே குதறிவிட்டது, தாங்கள் அமரும் அரையணையின் குஷனை கடித்து குதறிவிட்டது, அரிசி தானியங்கள் நிறைந்த சாக்கு முட்டையை எல்லாம் கடித்து குதறி தீர்த்து விட்டது என்று புகார் தான் வரும் மன்னா, ஜாக்கிரதை.
2: என்ன மந்திரியாரி, ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வந்தால் உடனே தடை போட்டு விடுகிறீர்கள்.
1: எலியின் அலப்பறை காரணமாக செலவு அதிகமாகி கஜானா காலியாகிவிடக் கூடாது. ஒரு காருக்குள் ஒரு முறை எலி சென்று விட்டால் அந்த கார்

0: கோட்டை மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போது இந்த அரண்மனைக்குள் எலி ஏறி இருக்கிறது. இந்த அரண்மனையே
1: அரண்மனையை மாற்றுவதா? அதெல்லாம் முடியாது முடியாது. வேண்டாம் வேண்டாம், எலிப்படையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். குதிரைப்படையே போதும் மந்திரியாரே.
0: அப்படி வாருங்கள் வடித்து. இன்றைய குறுஞ்செய்தி.

காலை 7:36. நாம விதைக்கும் பழக்கங்கள் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையாக மலரும். ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாளை எதிர்பார்க்க கூடாது, ஒரு நல்ல பழக்கத்தை இன்னைக்கே தொடங்கணும். ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில் நிகழாது, ஒரு பெரிய வெற்றி ஒரே ஒரு முயற்சியால் உருவாது. அதே மாதிரி தாங்க நாம் தினமும் மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்களாலையும் பயிற்சிகளாலையும் தான் நம்மளோட வாழ்க்கையும் வெற்றியும் நிர்ணயிக்கப்படுது. ஒரு சிந்தனையோட ஆரம்பிப்போமா? குமரி பண்பலையில் 101.1 தென்குமரி தேனலையே.

நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? வாகா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், ஜிதன் ராஜ் விக்ரம் பிரபு பாடியிருக்காங்க. மோகன்ராஜ், மோகன்ராஜன் வரிகள்ல இமானின் இசையில சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
5: தென்குமரி தென்னிலை கேட்டுக்கும் இணைப்போ தெரிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி, அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இன்றைய கேள்வி மீண்டும், அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கேள்விக்கான பதில் என்னன்னு, ஜேபி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். சீன்டோடன் பாடியிருக்காங்க, சீன்டோடன் இசையில அனந்த் கல்யாண நாயர் பாடியிருக்காங்க. சிவபாரதியின் வரிகள் இது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
2: தேதியும் சேதியும்
3: இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி.
4: அமெரிக்க பாடகரும் டிரம்பட் இசைக்கலைஞருமான லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1901 இதே நாளில் பிறந்தவராவார்.
3: ஜாஸ் இசையில் புகழ்பெற்றவரான இவர் தனது தனித்துவமான குரல் வளத்தாலும் பாடல் வரிகளுக்கு பதில் அசைகளை பயன்படுத்தி பாடும் திறனாலும் வல்லவராக விளங்கினார்.
4: 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இசைக்கலைஞர்களுள் ஒருவராக கருதப்படும் இவர் சிறந்த பாடகருக்கான கிராமி விருது, கிராமி வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
3: மதுரை மணி ஐயர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் போன்ற மூத்த இசைக்கலைஞர்களின் இசைக்கச்சேரிகளுக்கு மிருதங்கம் வாசித்துள்ள தமிழக மிருதங்க கலைஞர் வேலூரி ஜி ராமபத்ரன் அவர்கள் 1929ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
4: கலைமாமணி விருது, சங்கீத கலாசிகாமணி விருது, சங்கீத கலாநிதி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர் கர்நாடக இசைக்கலைஞர்களோடு மட்டுமின்றி வட இந்திய இசைக்கலைஞர்களான சாகிர் ஹுசேன், அல்லார் ஆகியோருக்கும் மிருதங்கம் வாசித்துள்ளார்.
3: அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1961ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த ஒபாமா அவர்கள் ஐக்கிய அமெரிக்காவின் 44வது அரசு தலைவர் ஆவார்.
3: அமெரிக்க வரலாற்றில் ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தைச் சேர்ந்த முதலாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் மற்றும் செனட் அவையின் உறுப்பினரான 5வது ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தைச் சேர்ந்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு.
4: இந்திய சதுரங்க வீராங்கனை பாக்யஸ்ரீ திப்சே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1961ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த பாக்யஸ்ரீ அவர்கள் சதுரங்க விளையாட்டில் 5 முறை இந்திய பெண்கள் வாகையாளர் பட்டத்தை வென்றவர் ஆவார்.
4: ஆசிய பெண்கள் வாகையாளர் பட்டத்தையும் வென்றுள்ள இவர் பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது போன்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்.
3: 2007ஆம் ஆண்டு இதே நாளில் நாசாவின் ஃபீனிக்ஸ் விண்கலம் செவ்வாய் கோளை நோக்கி ஏவப்பட்டது.
4: சிறுவர்களுக்கான கதைகளை எழுதி புகழ்பெற்ற டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் ஹான்ஸ் ஆண்டர்சன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
3: லிட்டில் மெர்மைட், தி ஸ்னோ குயின் போன்ற புகழ்பெற்ற படைப்புகளை படைத்ததன் மூலம் தனது வாழ்நாள் முழுவதும் உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளை மகிழ்வித்த ஹான்ஸ் ஆண்டர்சன் அவர்கள் பல பயண நூல்களையும் எழுதியுள்ளார்.
4: இவருடைய கதைகள் 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதோடு இந்த கதைகளை தழுவி பல திரைப்படங்களும் நாடகங்களும் நடன நிகழ்ச்சிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன.
3: இவர் 1875ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் சேதியும்

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி.

0: உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
5: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
5: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரி தென்னல பொது அறிவு கேள்வி கேட்டதும் இந்த கேள்வி, அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? 2019 2019 அடல் புஜல் யோஜனா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மக்களோட பங்களிப்போட நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதற்கான கட்டமைப்புகளை நிறுவனம், விவசாயிகளா இருந்தா அவங்க கிட்ட சொட்டு நீர் பாசனத்தை அதிகரிக்க ஊக்குவிப்பு செய்யணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. 2019 டிசம்பர் மாதம் 25 தான் இந்த அடல் புஜல் யோஜனாவை ஸ்டார்ட் பண்ணாங்க. நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது. ஒரு குறிப்பிட்ட 7 மாநிலத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிக்ஸட் பீரியடுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 7 ஸ்டேட்ல உள்ள 8203 பஞ்சாயத்துகள்ல செயல்படுத்துறாங்க. அதுல முக்கியமான மாநிலங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத். இது சமூக பங்களிப்புடன் கூடிய நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். பொதுவாக கேள்வி பதிலும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். அடல் புஜல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: ஒண்ணும் கிடையாது. எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
10: வா வா, சீக்கிரம் போகலாம்.
11: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
12: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
13: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
14: நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
15: என்னடா பொண்ணுவ, அவளை பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கா.

பாபிலன். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில்

0: இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:03 நிமிடம். குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருப்பது தென் குமரி தேநிலை. தென்குமரி தேநிலையில் நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களையும் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரணம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், வல்லாரி 45 ரூபாய், கேரட் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தனியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சோ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 50 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 57 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழையிலை உருப்பட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 55 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதனங்காய் 15 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காரமணி 47 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவிலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 30.80 அடி, பெருஞ்சாணி அணை 63.45 அடி, சிட்டர் அணை 1 11.87 அடி, சிட்டர் அணை 2 11.97 அடி, பொய்கை அணை 15.50 அடி, பாம்பழத்துறையார் அணை 36.50 அடியாக காணப்படுகிறது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 2330666. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப் மற்றும் அனைத்து

0: தரமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரத்தான நிகழ்ச்சி கேட்கலாம். தென்குமரத்தில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா? சிகரம் தொழில் திரைப்படத்திற்காக ஜிதின் ராஜ், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. ஏகபாரதின் வரிகளில் டி மானின் இசையில கேட்கலாமா?

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
5: நாகர்கோவில். ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
6: தென்குமரி தேனில அடுத்ததா ஆர்வம் திரைப்பட பாடல். கார்த்திக், ரம்யா, என்எஸ்கே பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில, பா விஜயின் வரிகள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 1:08:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
2: சைபால்
4: ஒரு வீடு கதவு சாத்தி இருக்கு. அந்த வெளி கதவுல பூட்டு ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பூட்டை பூட்டாம விட்டுட்டாங்க போல இருக்கு, அதனால திறந்தபடியே அது தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் தெரு வழியா போய்கிட்டு இருந்தான். அவன் மெதுவா திரும்பி பார்த்தான், இந்த பூட்டு கண்ணுல போட்டுட்டுது. பூட்டை பூட்டாம விட்டுருக்காங்க, அது திறந்துருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே மெதுவா அந்த கதவு கிட்ட போறான். நைஸாக அந்த பூட்டை எடுத்து சட்டை பையில் போட்டுக்கிட்டு மெதுவாக இறங்கி கீழே வரான். கலைவாணர் NS கிருஷ்ணன் கொஞ்சம் தூரத்துலேருந்து இதை பார்த்துட்டார்.

0: இருந்தாலும் அதை காட்டிக்காமல் தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அவனும் தான் திருடினதை காட்டிக்காமல் ரொம்ப சாதுவா அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இவர் பார்த்தார், தம்பி பையில் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறார். அது வந்து ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறான் பையன். எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சட்டை பையில் கையை விடுறார். பூட்டு கையும் களவுமாக பிடிபட்டுட்டான் அந்த பையன். இப்போ அவனுக்கு ஒன்றும் புரியல, ஐயா தெரியாமல் பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னா. ஏன் இதை எடுத்தேன்னார். பசி, அதனால தான் எடுத்தேன். பழைய சாமான் கடையில் போட்டால் 2 ரூபா கிடைக்கும், சாப்பிட்லாம்னு நினச்சி எடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டான் அந்த பையன். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பவே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வெளியில் வந்துட்டார். கதவில் பூட்டு இல்லாததை பார்த்தார். தெருவில் கலைவாணர் ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தார். அந்த பையன்தான் பூட்டை எடுத்திருப்பான், கலைவாணர் தான் அவனை கையும் களவுமாக பிடிச்சி வச்சிருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு யூகம் பண்ணிவிட்டார். ரொம்ப ஆத்திரத்தோடு அவங்கள நோக்கி நடந்தார். இதை கவனிச்சுட்டான் பையன். கலைவாணரை ரொம்ப பரிதாபமாக பார்த்தான், என்னை காட்டி கொடுத்துடாதீங்கிறது மாதிரி பார்த்தான். கலைவாணர் ஒரு கணம் யோசனை பண்ணார். இதுக்குள்ளே அந்த வீட்டுக்காரர் இவங்களை நெருங்கி கிட்டத்தில் வந்துட்டார். கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து, வாங்க வாங்க, என்ன வீட்டு கதவில் பூட்டை காணுமேனு பார்க்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பையன் அந்த பூட்டை எடுத்துகிட்டு ஓடினான். இதோ இந்த தம்பி தான் அவனை விரட்டி பிடிச்சி பூட்டை பறித்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தான். நான் வாங்கி வச்சுருக்கிறேன், இந்தாங்க பூட்டு. பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி பிடிச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்புங்க. டேய் தம்பி, ஐயா 2 ரூபா கொடுப்பார், போய் வாங்கிட்டு போ அப்படின்னார். இதுதான் கலைவாணர். அவருடைய அந்த செயல் சிரிக்கவும் வைக்கிது, சிந்திக்கவும் வைக்கிது இல்லையா? அதுதான் ஒரு நல்ல நகைச்சுவையின் இலக்கணம். சொந்த கஷ்டங்களை கூட அவர் எடுத்துக்கிற விதம் இருக்குதே, அது ஒரு தனி ரகம். சிறைவாசம் முடிஞ்சு வெளியில் வந்த சமயம் ஒருத்தர் அவர்கிட்ட போய், பார்த்தீங்களா, தேவையில்லாமல் 2.5 வருஷம் நீங்கள் ஜெயிலில் கிடக்கிறது மாதிரி ஆயிட்டுதே, இது தலைவிதி தானே அப்படின்னார். கலைவாணர் அவரை பார்த்து, இதுக்கு காரணம் விதி தான், ஆனால் தலைவிதி இல்லை, சட்டம் சொல்கிற விதி அப்படின்னார். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னார் அவர். ஆமாம், குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷக்கணக்காக ஆகுதுல்ல, அதே மாதிரி ஒருத்தரை நிரபராதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வருஷக்கணக்காக ஆகும், அதை நாம் கண்டுக்கப்படாது அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னார் கலைவாணர். அவருடைய வாழ்க்கையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக பேசுகிறவர்கள் அதிகம். இப்போ அவருடைய நகைச்சுவையில் மனித நேயம் இருக்குது, அதாவது அடுத்தவங்க பேரில் அவர் வச்சிருக்கிற கௌரவம் அதில் புரியும். யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை தான் நல்ல நகைச்சுவை. அதுக்கு வந்து கலைவாணர் ஒரு உதாரணமாக இருந்தார். அவர் ஆரம்பத்திலே சொல்லுவார் நகைச்சுவைன்னா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். சின்ன பிள்ளைங்கள்லாம் நகையை வந்து வாயில் வச்சு ருசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் கழுத்தில் நகை போட்டிருப்பாங்க, அதை எடுத்து அது வாயில் வச்சு அது ருசி பார்க்கும், அதுதான் நகைச்சுவை. நகையினுடைய சுவை அந்த குழந்தைக்கு புரியுது அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்கிறது வழக்கம். இப்படி அந்த நகைச்சுவைக்கு ஒரு நல்ல இலக்கணமாக கலைவாணர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். அவருடைய அந்த உள்ளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மாதிரி நாம் இருக்கணுங்கிறது நம்ம எண்ணம். அதனால் கலைவாணர் பல பேருக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய வாழ்க்கை பலருக்கும் வழிகாட்டும் அப்படிங்கிறது நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
4: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை குறடு. குறடு அப்படின்னா திண்ணை, அதாவது வீட்டினுடைய நுழைவாயில்ல அல்லது வாசல்ல இருபுறமும் உட்கார்றதுக்காக அமைக்கப்படக்கூடிய ஒரு உயரமான திண்ணை தான் குறடு அப்படின்னு சொல்றாங்க.
3: பெரிய புராணத்துல சேக்கிழார் ஒரு வீட்டினுடைய அழகை வர்ணிக்கும் போது அதை பத்தி விவரிக்க

0: போது கோலநீடு கொடித்தேர் வீதியும் சீலமாந்தர் உரையும் குரடுகளும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகிய தேர்கள் ஓடும் வீதிகளையும் அங்கே ஒழுக்க நெறி தவறாத சான்றோர்கள் அமர்ந்து ஆன்மீகமும் அறமும் பேசுகின்ற வீட்டு திண்ணைகளும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time I knew we're getting
0: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் மெலன்கலி. MELANCHOLY. மெலன்கலி அப்படின்னா காரணமே இல்லாத ஒரு சோகம் அல்லது மனக்கலக்கம் அல்லது ஒருவித அமைதியான ஆழமான சோக மனநிலை, இதெல்லாம் இதனுடைய பொருளா இருக்கும். நம்ம இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
2: Rainy days always make her feel melancholy. அப்படின்னா மழை நாட்கள் எப்போதுமே அவளுக்கு ஒருவித சோகமான மனநிலையை தந்தது அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
2: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஸ்வீட் பாக்ஸ சுத்தி நிறைய எறும்புகளை பார்த்திருப்போம். அதே மாதிரி எங்கேயாவது தரையில ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட் கிடந்தாலும் அதை சுத்தி நிறைய எறும்புகள் வரிசையா வந்துட்டே இருக்கும். எப்படி இந்த எறும்புகள்லாம் வரிசையா வருது, அதுக்கு காரணம் என்ன, எறும்புகளுடைய இந்த பாதைக்கான காரணம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: எறும்புகள் இப்படி துல்லியமா ஒரே நேர்கோட்டுல அணிவகுத்து வர்றதுக்கான காரணம் ஃபெர்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ரசாயன முதல்ல ஒரு ஒற்றன் எறும்பு வீட்டை விட்டு வெளியேறி உணவு தேடி அலையுது. உணவு கிடைச்சதோ அது என்ன பண்ணுது, அது வாயில கவிக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி போகுது. அப்படி போகும்போது தன்னுடைய அடி வயிற்றிலிருந்து தரையில ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை அது திரவமா தெளிச்சிட்டே ஒரு வித வாசனை பாதையை அது வந்து உருவாக்குது. கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற எறும்புகள் தங்களுடைய உணர் கொம்புகள் மூலமா அந்த வாசனை பாதையை நுகர்ந்து எந்த தங்கு தடையின்றி உணவிருக்கும் இடத்தை நோக்கி துல்லியமாக அணிவகுத்து செல்கிறது.
2: சப்போஸ் இப்ப நாம அந்த எறும்பு லைனா போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்மளுடைய விரலையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன துரும்பையோ அல்லது ஒரு சின்ன கட்டையோ போட்டோம் அப்படின்னா எறும்புகள்லாம் ஒரு மாதிரி குழம்பி போய் அங்கே இங்குமா ஓடி போறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய விரல் பட்டதோ அங்க இருக்கக்கூடிய ஃபெர்மோன்ஸ் வாசனை அழிஞ்சு போயிருது. அதனால அந்த எறும்புகள்லாம் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அவை மீண்டும் தங்களுடைய வாசனை பாதையை உருவாக்கி மறுபடியும் உடனே பயணத்தை தொடர்ந்து ஒரே லைன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: நேரம் இப்போது 8:39 நிமிடம். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது கே எக்ஸ்பிரஸ். நிகழ்ச்சியில முதலாவது சிவாஜி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரெஹானா, பெர்னிதயால் பாடிக்காங்க. நாமத்துக்குமார் வரிகள், ஏ ஆர் ரகுமான் இசையில்லை.

0: கூல்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: நிகழ்ச்சியில அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் பழனி பாரதியின் வரிகள்ல சௌமியா ராவ், யுவன் சங்கர் ராஜா, விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ் அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வில்லு திரைப்பட பாடல் டி வி ஸ்ரீபிரசாத் இசையில திவ்யா விஜயகோபால், தேவி ஸ்ரீபிரசாத் பாடியிருக்காங்க ஸ்நேகனின் பரிகள்ல.

கேட்டுக்கொண்டிருக்கும் கையில் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு

0: நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை 101.
2: உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நேரத்தை சொல்ல தொடிக்கின்றது உங்கள் அன்பிற்குரிய வானொலி குமரி பண்பலை 101. நேரம் காலை 9:03. சில காளைகள் சூரிய ஒளியால் அழகாகும், சில காளைகள் அன்பான மனிதர்களால் அழகாகும். அந்த அன்பான நேயர்களோடும் சிறிய புன்னகையோடும் பண்பலை 101 ஆரம்பமாகிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த உற்சாகமான சந்தோஷமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903252709. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. இன்றைய வசந்த அழைப்பில் இணையும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மஞ்சிரம் ஒரு கேட்கிறேன்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக இருக்க வாழ்த்துக்கள்.
3: மகிழ்ச்சி. நன்றி
2: நன்றி. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
3: நான் இனி கேட்கிற பாடல் வந்து அஜித்குமார் நடிச்சி 12வது படமாக 1997 வெளிவந்தது. கே சுபாஷ் இயக்கிய இப்படத்துல வந்து தேவாவுடைய இசையமைப்பிலே அஜித்தும் மகேஸ்வரி அவரது வித்தியாசமான துயர் காதல் காட்சியில தோன்றுவாங்க. பாடல் தொடங்கும் வரிகள் ஓ ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதா. பாடலை உங்கள் கைங்கிறத்தில் நீங்களும் நானும் நேயர்களும் நிலைத்தாரும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசினேன். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விழாக்கம், காஞ்சிரக்கோடு.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கேட்க தவறாதீர் நேயர்களே. நேரம் காலை 9:11. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? இரணியல் ராஜகுமாரி. ராஜகுமாரிமா, காலைல சாப்பிட்டீங்களா?

0: ரொம்ப வாய்ஸ் வந்து ரொம்ப மெதுவா கேக்குது, அதான் கேட்டேன்.
1: நல்லா இருக்குது.
0: சரி மேம், சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: சின்ன கண்ணம்மா படத்திலிருந்து பஞ்ச அருணாச்சலம் எழுத்துக்களில் இளையராஜா இசையில் மனோ அவர்களின் குரலில் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வ மகளுக்காக தாயாகி பாடக்கூடிய ஒரு தந்தையின் தாலாட்டு பாடல். செந்தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல வந்த இந்த பாடல்.
0: கண்டிப்பாம்மா, ரொம்ப அழகா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. பாடலை கேட்கலாம் சரியா? நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:18. நேர்கள் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: சாமி
5: தோப்புல இருந்து மேகலாமா. மேகலாமா சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பாமா,
6: அந்த கொடுத்தாலும்
5: கண்டிப்பாமா. யாருக்குமே அம்மாவுடைய அன்பு வந்து யாருக்குமே கிடைக்காது. அம்மா மாதிரி அன்பு யாருமே கொடுக்க முடியாது இல்லையா?
6: தரவே முடியாது.
5: சூப்பரான அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
2: பொறுக்காதே
3: தம்பி, நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேரம் காலை 9:26 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
6: இனிய காலை வணக்கம். சேலம் விளாம்பட்டி சேட்டுங்க.
5: சேலம்ல இருந்து சேட்டு, சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு
5: கிரீடம் படத்துல இருந்து

0: இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நேர்களே, முத்தமிழ் செல்வி நாராயணன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ்நாட்டு பெண், அது மட்டும் இல்லைங்க, 7 கண்டங்களிலும் உள்ள உயரமான மலைச்சிகரங்கள்ல ஏறிய தமிழ்நாட்டின் முதல் பெண்மணியும் இவங்க தான். எதுக்குடா இவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இவங்க சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சு 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாகி, ஆனா வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற தனது சின்ன வயசு ஆசைய இப்போ நிறைவேற்றி இருக்காங்க. சோ தோழிகளை, இன்னைக்கு ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியின் தலைப்பு இந்த கதையை பத்தி தான். தலைப்பு என்ன தெரியுமா? சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். இதுதான் தோழிகளை உங்களுக்கான தலைப்பு. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியில தோழிகள் எல்லாரும் மறக்காம கலந்துகிட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 9:34. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியெல்லாம் நேர்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை சூப்பரா கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா சந்தோஷம், கண்டிப்பா எல்லாருடைய பலமும் சந்தோஷம் தான். அந்த சந்தோஷமான பாடலை எல்லாருமே சந்தோஷமா கேட்போம். நன்றிமா.
4: நன்றி, நன்றி மேடம், நன்றி.

0: திருநெல்வேலி.
1: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: RBI சொல்கிறது
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேரம் காலை 9:40 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டே நேயர்கள்லாம் சூப்பர் சூப்பர் சாங்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
5: குலசேகரம் பேசுகிறேன் மேடம்.
4: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: திரைப்படம் கேளடி கண்மணி. பாடல் வந்து மண்ணில் இந்த காதல் என்று தூங்கக்கூடிய பாடல். இது வந்து மறைந்த பாடுதலா SPV அவங்க மூச்சு விடாம பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. படத்துல வந்து அவங்க நடிக்கவும் செஞ்சிருப்பாங்க மேடம்.
4: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும்
5: இந்த பாட்டை வந்து உலகம் முழுதும் உள்ள வானொலி நேயர்கள் கேட்கும் விதத்தில் இந்த பாட்டை விரும்பி கேட்கின்றேன்.
4: கண்டிப்பா சார், எல்லாருக்குமே கொடுத்துடலாம். நன்றி.
5: நம்ம குமரி மாவட்டம் துவங்கி இந்திய நாடு உலகம் முழுதும் எல்லா நேயர்களும் கேட்கட்டும்.
4: எல்லாரும் கேட்கட்டும். நன்றி சார்.
5: நன்றி நன்றி நன்றி.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோலோஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ ஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் காலை 9:47 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் வசந்த அழைப்பு எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கெல்லாம் விரும்பிய பாடலை கொடுத்து எனக்கும் விருப்ப பாடலை தந்து மகிழ்ச்சும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: வணக்கம் சார், வணக்கம். ரொம்ப அழகா ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? ரொம்ப சுருக்கிட்டீங்க. சரி சார், சரி. ஆனா இந்த இன்டர்வியூவே போதும், ரொம்ப நீட்டா அழகா இருந்துச்சு. இவன் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் சந்திரமுகி பாடல், கொக்கு பரபர கோழி பரபர. கேட்போம், ரசிப்போம்.
0: கேட்போம் சார், நன்றி.

0: நேரம் காலை 9:53 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நன்றி சார்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இசையின் பயணம் முடிந்தாலும் இனிமையான நினைவுகள் தொடரட்டும், உங்களின் இந்த நாளும் அழகாக அமையட்டும். நேர்களை உங்களுக்காக 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. மறக்காம எல்லா நேர்களும் கலந்துகிட்டு உங்களுடைய தமிழ் புலமையை வெளிப்படுத்துங்க. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நூற்றாங்க நம்ம ஃப்ரெண்ட், இதுதாங்க ட்ரெண்ட்.
1: சின்ன சின்ன நிமிடங்கள் தான் பெரிய நினைவுகளாக மாறுகின்றன. அந்த அழகான நினைவுகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:02. தமிழ் பேசும் நாவிற்கு அழகு, தமிழ் அறியும் மனதிற்கு பெருமை. அந்த அழகையும் பெருமையையும் ஒன்றாக கொண்டாடும் நேரம் இது. ஆம் நேயர்களே, பண்பலை 101 ஆரம்பமாகிறது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602040 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில மொத்தம் 4 சுற்றுகள் இருக்குங்க. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த ஒரு திருக்குறளை சொல்லி அதனுடைய பொருளையும் சொல்ல வேண்டும். இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. ஸோ நாங்க உங்களுக்காக ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை கொடுப்போம். அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து கடைசி எழுத்தும் சொல்லுவோம். அது என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு குறிப்பும் குடிப்போம். நேயர்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். மூன்றாவதா அழகு தமிழ் சொல் அழிவோம். நான்காவதா கொடுக்கும் தலைப்பில் பிறமொழி கலப்பின்றி தமிழில் 1 நிமிடம் பேச வேண்டும். நேரம் காலை 10:04 ஆகியாச்சு. நமது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன்.
1: பெரியவளையிலிருந்து விஜயம்மா. விஜயம்மா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: அதிகாரம் 82. குறள் வரிசை 811. பருகு பார்போலினும் பண்பிலா தேன்மை, பெருகலின் கொண்டல் இனிது. பொருள் அன்பு மிகுதியால் பருகுவார் போன்றார் ஆகினும், தீக்குணம் உடையவரது நட்பை வளர்ப்பதை விட தேய்தல் நன்கு.
1: ரொம்ப அழகா அருமையான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்க. நல்ல நட்பை பத்தின ஒரு அழகான திருக்குறள். சரி, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
2: சரி,
1: வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, அது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். சரியா? இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து மொத்தம் 7 எழுத்து கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து மே. மே, மே, மே, மே மாதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மே. கடைசி எழுத்து இம். இம். உங்களுக்கு குறிப்பு, இன்னொரு குறிப்பு சொல்லட்டா? வானத்தில் பஞ்சை போல திரண்டு பயணம் செய்யும் இயற்கையின் வெண்மை படை. ரொம்ப ஈஸியான குறிப்பு
2: தான்.
1: மேகம் வந்துட்டீங்க, முழுசா சொல்லி முடிங்க. இம் சொன்னீங்க, இம் சொன்னேன், முதல் எழுத்து மே சொன்னேன். மேகம்னா 4 எழுத்து, நான் சொன்னது 7 எழுத்து. மேகங்கள் எல்லாம் ஒன்று சிறந்து போகுது, ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகுது. அப்ப அதை என்ன சொல்லுவோம்? மேகக்கூட்டம். அதுதான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. சரியா? சரிம்மா, அடுத்து வந்து அழகு தமிழ் சொல்ல அறிவோமா? கமுகு.
2: கமுகு.
1: திருமணச் சடங்கில் வெற்றிலை கமுகு வைத்து தாம்பூலம் கொடுத்தனர். இந்த வாக்கியத்தை சொன்னாலே உங்களுக்கு வந்து அழகா புரிஞ்சிடும். திருமணச் சடங்கில் வெற்றிலை கமுகு வைத்து தாம்பூலம் கொடுத்தனர். நல்ல கவனிங்க. திருமணச் சடங்கில் வெற்றிலையோடு கமுகு வைத்து தாம்பூலம் கொடுத்தனர். தாம்பூலம்னா இதுல அதுல என்னெல்லாம் வரும்? தாம்பூலத்துல கமுகம்னா என்னது? சரி சரி, நானே குறிப்பு கொடுத்து உங்களை சொல்ல வச்சுட்டேன். சரிம்மா, அடுத்து அழகான ஒரு தலைப்புல பேசலாமா 1 நிமிடம்? என்ன தலைப்பு உங்களுக்கு? புன்னகை.
2: புன்னகை. கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காதது இந்த புன்னகை. அதாவது ஒருவர் வரும்போது ஒரு சிறு புன்னகை, அதாவது நம்ம ஒரு நாள் பார்த்த நபரா இருந்தாலும் ஒரு புன்னகைக்கு அவங்களை வரவேற்கும் போது எவ்வளவு ஒரு மன இது இருந்தாலும் அவங்களுக்கு அது சுகம்.

0: எந்த ஒரு சூழ்நிலையில அவங்க வந்தாலும் நம்ம ஒரு சிறு புன்னகையோடு வரவேற்கும் போது அது ரொம்ப மிகுதியாக அது வந்து நல்லா இருக்கும் நமக்கு. இன்னும் அப்படிதான் நிறைய இடங்கள்ல இந்த புன்னகை குறவுனாலே நிறைய குழப்பங்கள் வரும். அந்த புன்னகை வந்து ஒரு நாட்டுக்கா இருக்கட்டும் வீட்டுக்கா இருக்கட்டும் என்னைக்குமே அந்த புன்னகை மிகுதியால் வந்து அந்த வளமோடு நல்ல சிறப்பா நம்ம வாழ்வதற்கு அந்த புன்னகை மிகவும் பயன்படுகிறது. அதனால நிறைய அதாவது நம்ம உடல்நிலை சரிபாடு இல்லாமல் இருக்கும் அந்த புன்னகை குறைவு மன அழுத்தங்கள் குறைவுனாலதான் வருவது. அதான் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்.
1: அதனால எப்போதுமே நம்ம இன்னைக்கு
0: வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கும்போது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தகுந்தாப்புல ஒவ்வொரு பொருள் விளக்கத்தோடு தரும்போது நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிற நம்ம கூட அதை நினைச்சுக்கிட்டு உள்வாங்கும் போதே தன்னால சிரிக்கும் போது சிரிக்கலாம் சிந்திக்கும் போது சிந்திக்கலாம். அந்த அளவுக்கு புன்னகை வந்து ஒரு பெரிய மகத்துவம்.
1: அழகுமா அழக ரொம்ப அழகா பேசிட்டீங்க. ஒரு நிமிடத்தை தாண்டி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. புன்னகை எல்லார் முகத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. சரிம்மா நன்றி நன்றி. நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா.
2: அருமனை கமலாசன்.
1: கமலாசனன் ஐயா சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: மேடம் குறள் 562. வருவந்த செய்யாமை அடி மெல்ல எரிக நெடுக்காமல் வேண்டு பார். அதாவது ஒராள தண்ணிக்க போகும்போது அடிக்க போற மாதிரி போனோம், ஆனா உண்மையிலேயே ஒண்ணு செய்யக்கூடாது என்கிறதுதான்.
1: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு எந்த பத்தின வார்த்தை அப்படிங்கிற குறிப்ப முதலே சொல்லிட்டேன். இயற்கை சார்ந்த வார்த்தைகள். சரியா?
2: சரி.
1: உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து இம். ஒரு இன்னொரு குறிப்பு சேர்த்து சொல்றேன். காலை நேரத்தில் பூமிக்கு போர்வை போர்த்திவிடும் வெண்மையான விருந்தினர் இது. அதிகாலை நேரத்தில் பூமிக்கு போர்வை போர்த்திடும் வெண்மையான விருந்தினர். பனிமூட்டம். அருமை ஐயா, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அடுத்தது வந்து ததை. உங்களுக்கு அதாவது அழகு தமிழ் சொல் அறிவோம். வார்த்தை என்ன அப்படின்னா ததை.
2: இந்த
1: ததை ததை ததை
2: ததையா?
1: ததை. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், அந்த வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? மழைக்கு பிறகு சோலை அதாவது காடுகள் ததையுடன் காட்சி அளித்தது. ததை அப்படின்னா செழுமை செழிப்பு. அருமை அழகா ரெண்டு சுற்றுகள் மூன்று சுற்றுகளை முடிச்சிட்டீங்க. நான்காவது சுற்றுக்கு போயிடலாம். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நன்றி மறவாமை.
2: நன்றி மறவாமை. இந்த ஒரு காட்சி கொண்டுதான் உலகிறது. நன்றி என்கிறது எல்லோரும் செய்ய உதவி நன்றிக்கு மிகுந்த உதாரணமா சொல்லணும்னா நம்ம எல்லாரும் மனிதன் செய்யறாங்க. இருந்தால் நன்றிக்கு மிகுந்த எடுத்துக்காட்டு நாய். நாய் வந்து ரொம்ப நன்றியோட இருந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைக்கு போட்டு போற பிள்ளைகள் எட்டு பத்து படிக்கிற பிள்ளைகள் பெண் பிள்ளைக்கு போறப்ப வந்து பிள்ளைகள் கூட பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு.
1: ஐயா இது வந்து தமிழ், அதாவது பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் மட்டுமே பேசணும். சரிங்க ஐயா, உங்களுடைய இணைப்பு சரியா கேக்கல, விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. நன்றியா? நன்றி.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
5: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில்

0: முன் படத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நேரம் காலை 10:13 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
5: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க, கேட்கலாம்.
6: கண்டிப்பா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது யார் என்ன சொன்னாலும் அது உண்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறைந்து அரைந்து அதன் பிறகு நம்ம தெளிவு பெற வேண்டும். அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிவிடக் கூடாது உடனே. இதை வள்ளுவர் ஐயா சிறப்பாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிருக்கிறார்.
5: ரொம்ப அழகான திருக்குறள். நம்ம சின்ன வயசுலயே எல்லா குழந்தைகளுமே படிச்ச ஒரு திருக்குறள்.
6: ஆமா, ஆமா, கண்டிப்பா.
5: சரிங்க, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு சுற்று.
6: சொல்லுங்களேன்,
5: குறிப்பு கேட்டீங்களா? நான் என்ன குறிப்பு கொடுத்தேன்?
6: வார்த்தை விளையாட்டு.
5: சரி, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. சரியா?
6: ஐந்து எழுத்து.
5: ஆமா. முதல் எழுத்து வா.
6: நெடில்.
5: நெடில். கடைசி எழுத்து டி. டி டி, அந்த டிக் டிக் டிக் சொல்லுவோம்ல, அந்த அந்த டி. சரியா? இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன். உயர உயர பறந்தாலும் அதன் இனிய குரலால் பூமியையே மகிழ்விக்கும் சிறகு கொண்ட கலைஞன். இது வந்து ஒரு பறவை.
6: அழகு
5: தமிழ் சொல் அறிவோம். இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, நிவப்பு.
6: நிவப்பு.
5: தொட்டபெட்டா மலையின் நிவப்பு அனைவரையும் வியக்க வைத்தது.
6: உயரம்.
5: நிவப்பு அப்படின்னா உயரம். சரியா?
6: எவ்வளவு அருமையான ஒரு சொல்ல இருக்கு பாருங்களேன்.
5: ஆமா, தமிழ்ல அழகழகான வார்த்தைகள்லாம், நம்ம மறந்து போன வார்த்தைகள்லாம் நிறையவே இருக்கு.
6: நிவப்பு.
5: ஆமா, சரி, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
6: ஆமா, அழகு தமிழ் தலைப்பு கொடுத்து நான் அதுலயே
5: பேசணும். ஆமா, பொறுமை.
6: பொறுமை கடலினம் பெரிது. வள்ளுவர் ஐயா பொறுமை பத்தி அழகா ஒரு அதிகாரம் அப்படிங்கறதே அமைச்சிருக்கிறாரு. ஆமை அதனுடைய அந்த ஒரு பொறுமையிலதான் அந்த போட்டியில வெற்றி பெற்றது அப்படிங்கறதும் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐம்புலன்கள் இருந்தாலும் எல்லா புலனையும் அடக்கி ஆண்டு பொறுமை காக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில பொறுமைசாலிகள் நிச்சயம் ஏற்றம் பெறுவர். கோபத்துல வார்த்தைகளை விட்டுட்டு அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இழந்து இந்த சமுதாயத்துல நம்ம கெட்ட பேர் பெறுவதற்கு பொறுமையோட எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம எடுத்தோம்னா அது நேர்த்தியாக சிறப்பாக முடியும். அவசரமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது அந்த அளவுக்கு நேர்த்தி பெறாது. ஆனா பொறுமையாக நம்ம காரியம் எடுத்தோம் செய்தோம் என்றால் நமக்கென்று ஒரு தனி அடையாளையும் பதிக்க முடியும்.
5: அழகா அழகா பொறுமையை பத்தி அருமையா பேசுனீங்க, நன்றி.
6: மிக்க மகிழ்ச்சி. வேலூர் சந்திரசேகர் வெளிப்பெறுகிறேன்.
5: நன்றி, நன்றி. நேரம் காலை 10:17 ஆகியாச்சு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஈத்தாமொழியிலிருந்து
5: புஷ்பம். அம்மா.
7: ஆமா, ஈத்தவிளை.
5: எந்த ஊருமா?
7: ஈத்தவிளை.
5: ஈத்தன் விளை. சரிமா, ஈத்தான் விளை. சரி, சரிமா, சரி. திருக்குறள் சொல்றீங்களா?
7: 124 குறள். அடக்கம் அமரர்கள் உயிர்த்தும் அடைவாமை ஆறிருள் உயிர்த்துவிடும். அடக்கம் என்பது

0: மனுஷ வாழ்வையில வந்து அழியாத புகழை கொடுக்கும். அந்த அடக்கம் இல்லாம நம்ம அமைச்சிட்டோம்னா அது வந்து இருள் ஆகிவிடும்.
1: ரொம்ப நம்ம சின்ன வயசுல இந்த குறளையே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சரிம்மா, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து மா, குரில், சரியா? கடைசி எழுத்து இல், பல்லுக்கு வரும்ல இல், அந்த இல். குறிப்பு, குறிப்பு என்னன்னா, வானத்தின் அன்பை துளி துளியாக பூமிக்கு சேர்க்கும் தூதுவன். என்னமா? மழைத்துளி. ஆனா பாதி சரியா சொல்லிருக்கீங்க. நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து இல். பாதி, முதல் பாதி சரி, அது கடைசி பாதி தான் கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை கரெக்டா சொல்லிருங்க. தெரியலையா? மலைச்சாரல், மலைச்சாரல், சரியா? சரி, இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அடுத்ததா உங்களுக்கு வந்து அழகு தமிழ் சொல் அறிவோம். தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா மன்றல். மன்றல், ம இன் ரா இல், மன்றல். குறிப்பு வந்து, உற்றார் உறவினர் வாழ்த்த இரு வீட்டார் முன்னிலையில் அவர்களின் மன்றல் கோலாகலமாக நடைபெற்றது. மன்றல் அப்படின்னா திருமணம், சரியா? சரிம்மா, அடுத்து உங்களுக்கான தலைப்பு சொல்லிடலாமா? அன்பு.
0: அன்பு, அன்புக்கு உண்டு அன்பு இல்லாம ஒண்ணுமே இந்த உலகத்துல முடியாது. எந்த ஒரு கோபமான ஒரு விஷயம் நடந்த, ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நடந்தாலும் நம்ம அதை வந்து அன்பா அணுகினா வந்து அது லெஸ்வா முடியும். மனுஷனுடைய குணங்கள்லயே மிக சிறந்தது வந்து அன்பு. அன்பா நம்ம இருந்தோம்னா எதையுமே வெல்ல முடியும் உலகத்துல வந்து. இதெல்லாம் என்னென்ன புகழ் அடைந்தாலும் அன்பு, அந்த புகழை எல்லாம் வச்சு அன்பு இல்லாம கோபப்பட்டு ஒரு மனுஷன் இருந்தாலும் அவன்கிட்ட வந்து யாருமே பேச மாட்டாங்க. எப்ப உருள் வச்சுட்டு யாரு முகத்தை அப்படின்னு, ஆனா எதுவுமே இல்லாம அன்பான ஒரு பண்பான பேசுவரா இருந்தா அவர்கிட்ட வந்து எல்லாரும் நல்ல இணக்கமா இருப்பாங்க. அப்ப நம்ம மனுஷ வாழ்க்கையில மிக சிறந்தது வந்து
1: அன்பு. சரிம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றிம்மா.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.
6: திருநெல்வேலி.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: காலை 10:21. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: வணக்கம், பால்மணி அகஸ்தீஸ்வரம்.
1: பால்மணி அகஸ்தீஸ்வரம், சொல்லுங்க ஐயா.
9: அதிகாரம் 100, அன்புடைமை, குறள் எண் 991, என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை, எல்லாரிடத்தும் எளிய செவ்வியராதல் உடையவர்க்கு பண்புடைமை என்னும் நன்னறியினை அடைந்து சிறப்படைதலும் எளிதென்று சொல்லுவார்கள். இதுதான் அதனுடைய பொருள்.
1: ரொம்ப அழகான குரல், அழகா அருமையா சொன்னீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
9: போயிடலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து 4 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
9: சரி,
1: முதல் எழுத்து கா, நெடில், நெடில். கடைசி எழுத்து இம், இம்,
9: இம்.

0: குறிப்பு என்ன அப்படின்னா, மரங்கள் மட்டும் அல்ல எண்ணற்ற உயிர்களின் நிரந்தர வீடு. காடுகள். அதாவது வார்த்தை கரெக்ட் தான், சரியா தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா இது வந்து நான் கேட்ட வார்த்தை இது கிடையாது. சரியா, முதல் முதல் எழுத்து நான் என்ன சொன்னேன், கா, கடைசி எழுத்து இம் அப்படின்னு சொன்னேன். காடுகளுக்கு வேற
1: என்னெல்லாம்?
0: கானகம். சரியா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது போயிடலாமா? அழகு தமிழ் சொல் அறிவோம். இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா தூவல்.
1: தூவல்.
0: தூவல்.
1: தூவல்.
0: இது குறிப்பு சொல்லவா? மாணவன் வகுப்பறையில் குறிப்புகள் எழுத தன் தூவலை பயன்படுத்தினான். எழுத்தாணி. எழுதுகோள். சரியா, தூவல் அப்படின்னா எழுதுகோள் அர்த்தம். சரியா, நான்காவது சுற்று வந்து என்னன்னா, உங்களுக்காக ஒரு தலைப்பு கொடுக்க போறேன், அழகா பேசுங்க, ஒரு நிமிடம் பேசணும். சரியா, சிறு உதவி. சிறு உதவி.
1: சிறு உதவி. மனித வாழ்க்கையில் மனிதர்களாக இருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும். இது ஒரு பண்புடைமை, நிரந்தரமானது. எல்லா மனிதருக்கும் தன்னால் என்ற ஒரு சிறு உதவியாவது செய்து வாழ்க்கையை நடத்தி கொள்வர்களாக இருக்க வேண்டும். நட்பு பாராட்டி அன்போடு, இயலாதவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவ்வப்போது தேவைப்படும் போது சின்ன சின்ன உதவியை, நம்மால் என்ற உதவியை அவர்களுக்கு செய்து அதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன்.
0: நன்றியே, நன்றியே, ரொம்ப அழகா பேசுறீங்க. நன்றி,
1: நன்றி.
0: நேர்களை இப்பொழுது பாடல் ஒன்றை கேட்கலாம். ஏ ரஹ்மானின் இசையில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல், பத்து தல திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும்
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.

0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: நேரம் காலை 10:28. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில்

0: நேர்களே, இதை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே. தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். நிகழ்ச்சியில் மறக்காமல் கலந்துக்கிட்டு எல்லா தோழிகளும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க.
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிகு முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: பண்பலை 101 நேர்களை இதுவரை கேட்டரசித்தது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. திருக்குறள் வழிகாட்ட தமிழ் சொற்கள் துணை நிற்க நம் பயணம் தொடரட்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரத்தை நேசிப்பவர்கள் வாழ்க்கையையும் நேசிக்க கற்றுக்கொள்கிறார்கள். நேரம் காலை 10:31. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்கள்.
6: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தனது கனிந்த வாழ்வின் அனுபவங்களை நமது குமரி பண்பலை 101 நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் யார், எந்த ஊரை சார்ந்தவர் என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம்மா.
7: வணக்கம். என்னுடைய பெயர் விஜயலட்சுமி. ஊர் பிலாக்கோடு.
6: பிறந்த ஊர் எந்த ஊருமா?
7: பிறந்த ஊர் ஆலங்கோடு.
6: ஆலங்கோட்ல இருந்து பிலாக்கோட்ல திருமணம் செஞ்சிருக்காங்க. முதல்ல உங்க குழந்தை பருவ நினைவுகளை பற்றி சொல்லுங்கம்மா.
7: குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். நாங்க 5 பேரு, அக்கா ஒன்று, அண்ணன் ஒன்று, 2 தம்பி, நானும். நாங்க கஷ்டப்பட்டுதான் வளர்ந்ததும் படித்ததும்.
6: அப்பா என்ன தொழில் பண்ணாங்கம்மா?
7: அப்பா வந்து பத்திரிகை ஆசிரியர்.
6: பத்திரிகை நடத்துனாங்களா?
7: பத்திரிகை எழுததும் நடத்ததும் எல்லாமே அவரு தான்.
6: நீங்க சின்ன வயசுலயே அப்பா பத்திரிகை ஆசிரியரா தான் இருந்தாங்க.

0: நாங்க சின்ன பிள்ளையில அப்பா பத்திரிகை ஆசிரியர் தான்.
1: நீங்க எத்தனை வரை படிச்சிருக்கீங்கம்மா?
0: நான் 10th வரை படிச்சிருக்கேன்.
1: குடும்ப சூழ்நிலை காரணமா படிக்க முடியல?
0: படிக்க முடியல.
1: உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் படிச்சாங்களா?
0: அக்கா வந்து SLC வரை படிச்சிருக்கா, அண்ணன் SLC, தம்பியும் SLC தான். 1-5 வரை பிளாக் அவுட் ஸ்கூல், அது என் மாமா வீடு. 6-6 என் அம்மா வீட்டுக்கு வந்து இரணியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 10th வரை அங்க இருந்து படிச்சது.
1: பாட்டி தாத்தா ஊர்ல சின்ன வயசுல வளர்ந்தாங்க?
0: சின்ன வயசுல பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தது. பாட்டி வீட்டுல நிக்கும் போது வரையும் நாங்க நல்ல இதா தான், அங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் உண்டு, அவங்க எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா வீட்டுல வந்த பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: குழந்தைங்க நிறைய பேர்.
0: ஆமா, 5 எல்லாரும் உண்டு, இல்ல கஷ்டம் தான்.
1: பத்திரிகை தொழில் மட்டும்தான் உங்களுக்கு?
0: பத்திரிகை தொழில், அதுல இருந்து வருமானம் கூடுதலா கிடைக்காது. கல்யாண சீட்டு, சின்ன பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுப்பாரு, அதுல வாரதை வச்சுதான் எங்க குடும்பம் வந்து இதாக்கினது. வருமானத்துக்கு வேண்டி அவர் அதை பண்ணல.
1: என்ன நோக்கத்தோட அந்த பத்திரிகை தொழில் நடத்தினார்?
0: அவர் பத்திரிகை வந்து அரசியல பேட்டி, பின்ன அவருக்கு என்ன பட்டான பத்திரிகையில போட்டுருவார். அதுல வந்து ஒரு பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் போட்டிருந்து, எந்த பத்திரிகை ஆசிரியர் வந்து சிறந்த ஆசிரியர்னு. அதுல ஒரு ஆள் வந்து அதுல பேட்டி கொடுத்திருந்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து பத்திரிகை, அதன் ஆசிரியர் AR வேலுப்பிள்ளைன்னு வந்திருந்து. எனக்கு நல்ல நினைவாதான் இருக்காது.
1: உங்க அப்பா பேரு வேலுப்பிள்ளை?
0: AR வேலுப்பிள்ளை.
1: ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு உங்க அப்பா அந்த காலத்துல பேர் எடுத்திருக்காங்க. அப்பா வந்து வேற எதுவும் தொழில தான் நடத்தினாங்களா?
0: வேற வந்து அவருக்கு வந்து தொழில் தெரியும், டெய்லர் வேண்டும் தெரியும், ஆனா அதெல்லாம் அவரு கட்டச மட்டும். அவர் வந்து கதர் காந்தி, இதுதான்
1: காந்தியவாதி.
0: காந்தியவாதி, கதர் சட்டை, கதர் வேட்டி.
1: சுதந்திர போராட்டத்துல எல்லாம்?
0: சுதந்திர போராட்டத்துல பங்கு கொள்வது, காமராஜர் கட்சியிடராட்ட இருந்து அவர் வந்து தியாகி பென்ஷனுக்கு உனக்கு ஏய் தரங்கன்னு, எனக்கு வேண்டாம் ஐயா.
1: சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறது ஒவ்வொரு இந்தியர்களுடைய கடமை, அதற்காக வந்து தரக்கூடிய அந்த பென்ஷன் எல்லாம் வேண்டாம்னு மறுத்துட்டாரு இல்லையா? அப்போ உங்க அப்பாவோட பத்திரிகை வந்து தின பத்திரிகையா எப்படிமா?
0: மாத பத்திரிகை, ஒரு மாசத்தை ஒண்ணு.
1: எல்லாரும் வந்து விரும்பி வாங்குவாங்களா எப்படிமா?
0: வாங்கது கிடையாது, தூர இடத்துல எல்லாம் அனுப்பி விடுவது. அவங்க அட்ரஸ் போட்டு.
1: ஓ, சந்தாதாரருக்கு?
0: சந்தாதாரத்துக்கு அந்த வேலை எல்லாமே நாங்க தான் பண்ணுவது. ஸ்கூல்ல போயிட்டு வந்து அந்த வேலையும் பண்ணுவோம்.
1: டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த பிறகு அந்த அச்சு கோர்க்கிற அந்த பிரஸ், அந்த மாடல் எதுவுமே இல்லல்ல? ஆனா உங்களுக்கு அப்ப தெரியும் அது எப்படி? நம்ம நேயர்களுக்கு சுருக்கமா தெளிவா சொல்ல முடியுமாமா?
0: அச்சு கோர்க்க வந்து கம்போசிங் வந்து எடுக்கிறது, ஒரு ஸ்டிக் ஒண்ணு இருக்கும், அதுல வந்து ஒவ்வொரு தாய்னு போட்டா அந்த தாய் எழுத்தும் ஒரு அரவு எழுத்துமா எடுத்து அதுல வைக்கணும், அப்புறம் ஈ போடணும், அப்புறம் அந்த இடை வந்து கொஞ்சம் இட கிடக்குல்ல, அதுல வந்து ஒரு பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பேஸ் எடுத்து போடுவோம்.
1: அப்புறமா
0: அப்பா வந்து வேற ஒரு இதுல எடுத்து வச்சு,
1: ஒரு நிமிஷம், முதல்ல வந்து தனியா எடுத்து வச்சிருப்பீங்க,
0: ஒரு பலகை போல ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாம் எடுத்து வச்சு
1: ட்ரே மாதிரி அடுக்கி வச்சிருப்பீங்க.
0: அதுக்கப்புறமா அப்பா வந்து அதை சரி பண்ணி பிரிண்டிங்ல எடுத்து அடிச்சு, அதை வந்து சவுட்டு மிஷின், பிரிண்டிங் மிஷின், அதுல கொடுத்து அடிச்சு. காலெண்டு சவுட்டி
1: மிதிச்சு,
0: மிதிச்சு அந்த அச்ச வந்து இறுக்கி, கீழே விழாம இருக்க இறுக்கி அதை எடுத்து வச்சு.
1: அதுல மையெல்லாம் எப்படி ஊத்துறது?
0: மையெல்லாம் வந்து நம்ம தடவணும்
1: அந்த எழுத்துக்கு மேல.
0: எழுத்துக்கு மேல இல்ல, வேற பிளாட்டா ஒண்ணு, ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதுல வந்து மை தடவும், ரோலர் இருக்கும், அந்த ரோலர் வந்து கரங்கி கொடுக்கும், மைய வந்து அங்கிருந்து இங்க எடுத்து இந்த அச்சுல வைக்கும. அச்சுல வைக்கணும்னா அதை எடுத்து நாங்க வந்து தெட்டு பாக்கணும்.
1: தெட்டு பாக்குறதுன்னா
0: பிழை, அதையெல்லாம் பிழை திருத்தணும்.
1: எத்தனாவது வயதுல வந்து நீங்க பிரிண்டிங் வேலைக்கு நீங்க உள்ள நுழைஞ்சீங்க?
0: நான் வந்து ஒரு 13 இருக்கும் போதே பிரிண்டிங்ல இதாயிட்டேன்.
1: அப்ப உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியணும்ல?
0: தமிழ் படிச்சிருந்தேன், தமிழ் எழுத்தெல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து அக்கா, எனக்கு அக்கா வந்து சொல்லி கொடுத்தா இப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தந்து, அதுபோல நானே எடுத்து வச்சிடுவேன். அப்பமா என் அண்ணனுக்கும் வேலை கிடைச்சி நான் மட்டும்தான் அந்த இதுல
1: தனியா
0: கம்போஸ் எம்லாம் நான் தான்.
1: உங்களுக்கு அந்த நியூஸ் சேகரிக்கிறது, நியூஸ் எழுதுறது, அந்த அனுபவங்கள் ஏதாவது உண்டா, அல்லது அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா எப்படி?
0: அதெல்லாம் என்ன சொல்லி தரல, ஆனா சொல்லி தந்திருந்தா நான் எங்கேயே போயிருந்திருப்பேன்.
1: நீங்க அப்பாட்ட கேட்கவும் இல்ல?
0: கேட்கல.
1: அப்பா எப்படி நல்லா ஸ்ட்ரிக்டா எப்படிமா?
0: அப்பான்னு சொன்னாலே நாங்க பயந்துடுவோம். எங்க வீட்டுல வந்து யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் வரமாட்டாங்க, நாங்களும் பக்கத்து வீட்டுல போக மாட்டோம். இந்த அளவுக்கு எங்களை அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்.

0: இப்ப நல்லா தான் இருக்கேன்.
1: அதுக்கு காரணம் அப்பாவோட
0: அப்பா தான்,
1: கண்டிப்பு தான்.
0: ஆமா, அப்பாக்கே கண்டிப்பு தான்.
1: ஆனா அந்த சின்ன வயசுல கஷ்டமா இருந்திருக்கும்ல?
0: ஐயோ, சின்ன வயசுல எல்லாம் நானும் ஐயோ அந்த அப்பா ஒண்ணு இருக்காரேன்னு அப்படி நினைப்பானே. இப்ப அப்பா இல்லாதவதான், ஐயோ அப்பா என்ன அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தியாரெல்லாம், அதை நினைச்சு சங்கடப்படதான் செய்யும், வருத்தமா தான் இருக்கும்.
1: சின்ன வயசுல வருத்தப்பட்டாலும் இப்ப வந்து அப்பாவோட அந்த பாசத்துக்கு ஏங்குறீங்களா? அம்மா எப்படிமா?
0: என் அம்மா வந்து ஒரு பச்சை புள்ள நோக சவட்ட மாட்டாங்க, அம்மே சொல்லவே முடியல. அப்படி வந்து எங்க அம்மா வந்து என்னை அப்பா கொண்டு கொடுக்காத வச்சு எங்களை தருவாங்க. எங்க அடிக்கே திட்டே எதுவுமே செய்ய மாட்டாங்க அம்மா.
1: வருமானம் குறைவா இருந்தா,
0: வருமானம் குறைவா இருந்தாலும் உள்ளத வச்சு சந்தோஷமா கழிச்சு கூட்டணும்.
1: இளமை கால அனுபவங்கள், கொஞ்சம் பொருளாதார ரீதியா கஷ்டமா இருந்தாலும் அந்த பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்குமா?
0: கஷ்டமா இருக்கும் எனக்கு. இந்த அப்பா இத அந்த வேலை வச்சு என்ன வச்சு செய்யாதே, எனக்கு கஷ்டமா இருக்கும்.
1: அப்படியா?
0: நிக்கணும் இல்ல,
1: எவ்வளவு நேரம் நிக்கணுமா? ஒரு நாள்
0: அது செய்யதோட நிக்கணும். செய்து முடிக்காம இருந்தா அன்னைக்கு சாயங்காலம் வந்து திட்டுவாரு, அது கம்போசிங் பண்ணியாச்சான்னு கேட்பாரு. இல்ல கொஞ்சம் குறைகடகன்னு சொன்னா வந்து திட்டுவாரு, அது இன்னைக்கு முடிக்கணும் இல்ல என்று சொல்லுவாரு.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நிக்கணும் நீங்க?
0: காலைய தொட்டு சாயங்காலம் நிப்பேன்.
1: ஒற்றைக்கு? ஓஹோ, அப்ப கொஞ்சம் போர் அடிக்கும்ல. நீங்களும் ஒரு சின்ன வயசு, விளையாடணும்னு ஆசை இருக்கும், விளையாடணும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரெஸ்டே இல்ல.
0: அதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது.
1: அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பத்திரிகைகள் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க?
0: அவர் வந்து 1000-1500 இருக்கும்.
1: 1000-1500
0: இருக்கு. அது அவ்வளவு அவர் தான் அடிப்பாரு.
1: அவர் அடிப்பாருன்னா?
0: நான் கம்போசிங் பண்ணி கொடுக்கறதான் என்னுடைய வேலை. வச்சு மிதிச்சு அந்த தடவி அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேப்பரை எடுத்து வைக்கணும். இல்ல, பேப்பரை நான் தான் அந்த கரெக்டா வைக்கணும். அதுல வந்து பின்னு குத்தி வச்சிருக்கோம், அந்த பின்னுக்கு அளவா நான் எடுத்து வைக்கணும்.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
0: நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: நீங்க முதல்ல அச்சு கோர்க்கிறது உங்க வேலை, அப்புறமா அதுல மை தடவி அந்த மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்றதெல்லாம் அப்பா. அந்த ஆப்ரேட் பண்றதுக்கு பேப்பர் எடுத்து கொடுக்கறது நீங்க?
0: நான்.
1: அதுவும் அளவா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரிகை அடிப்பீங்கம்மா?
0: 200-300 எல்லாம் போகும்.
1: அப்புறமா வெறும் பத்திரிகை மட்டும்தான்?
0: கல்யாணம் சீட்டு,
1: இன்விடேஷன்ஸ்.
0: கல்யாணம் சீட்டும் சின்ன சின்ன பிட் நோட்டீஸ், அதுலயும் அதை கம்போசிங் பண்ணி அதுலயும் அந்த சீட்டெல்லாம் எடுத்து கொடுக்கணும்.
1: வெறும் உங்க அப்பா நடத்துற பத்திரிகை மட்டும் இல்ல, வெளி ஆட்களுக்கு வந்து நீங்க வந்து அழைப்பிதழ்கள், நோட்டீஸ்,
0: அதுல உள்ள வருமானத்தினதான் வீடு. பத்திரிகைலாம் அது ஒரு லாபத்துக்குன்னு அவர் வச்சது கிடையாது.
1: அப்பாவோட ஒரு ஆத்ம திருப்திக்காக
0: அவருக்கு பத்திரிகையில காமராஜருக்க போட்டோ போட்டு காமராஜர் வந்து ஒரு பத்திரிகை வச்சுட்டு போயிரு.
1: தலைப்பு பக்கத்துல அதுதான் இருக்கும். உங்க அம்மாவுக்கு ஏதாவது வேலைகள் தெரியுமா? அதுல
0: அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது.
1: நீங்க அம்மாட்ட சப்போர்ட் கேட்டதும் கிடையாது?
0: அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவும் தெரியுமா? கிழங்கு மாவு போட்டு அந்த பத்திரிகையை அனுப்பும் போது பசை போட்டு ஒட்டணும், அதுக்கு வந்து அந்த பசை மட்டும் காய்ச்சி தருவாங்க. பேப்பர் ஒட்டணும் இல்ல மேல.
1: ஓ, எல்லாருக்கும் தபால்ல அனுப்புவீங்க?
0: தபால் அனுப்புவதுக்கு அத பசை வேணும், அதை ஒட்டுறதுக்கு.
1: ஓ, நீங்க பிரிண்ட் பண்ணா மட்டும் போதாது, அத வந்து போஸ்ட்ல அனுப்புறதுக்கான அட்ரஸ் எழுதி அதுக்கும் ஒரு நாள் வேலை இல்ல.
0: அது வந்து ஸ்லிப் எழுதி அதை ஒட்டு, அதை இருந்து ஒட்டி அதை மடக்கும் போது ஐயோ அந்த பத்திரிகை நாளை மடக்கி அந்த ஸ்லிப்ல அப்பா பேர் எழுதி வச்சிருப்பாரு, அதை எடுத்து ஒட்டி.
1: எல்லாருக்கும் அட்ரஸும் எடுத்து வச்சிருக்கணும் இல்ல?
0: எல்லாருக்கும் அட்ரஸும் எடுத்து வச்சு அவரே எல்லாம் எழுதிடுவாரு. எழுதி தப்ப எழுதி அந்த ஸ்லிப்ப மட்டும் தருவாரு.
1: ஒட்டுற வேலை மட்டும்தான்?
0: ஒட்டி அதை காய வச்சப்பறம் அடுக்கி கெட்டி பையில வச்சு அவரு போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு ஸ்டாம்ப் போட்டு போடணும். அப்புறமா ஸ்டாம்ப் போட்டு உண்டு.
1: அது நீங்க பண்ணணும்?
0: அது நாங்க தான் பண்ணுவோம்.
1: ஆஹா, இதே 2-3 நாள் நடக்கும் நினைக்கிறேன் இல்ல?
0: அதனால மாசத்தை ஒண்ணுதான், ஒரு பத்திரிகை தான். பின்ன அது வந்து விளம்பரங்கள், ஒரு 5-6 விளம்பரம் வரும், அதுல ஏதாவது பைசா வரும்.
1: மற்றபடி நீங்க அழைப்பிதழ்கள் அதெல்லாமே நீங்க தான் கம்போஸ் பண்ணுவீங்க?
0: எல்லாம் நாங்க தான் கம்போஸ் பண்ணது.
1: கம்போசர் விஜயலட்சுமி அம்மா இல்லையா? அப்ப சின்ன வயசுலயே வந்து பத்திரிகை பணியில இருந்து ஆனா அதை சலிப்போட செஞ்சாலும் இப்போ அதை நினைக்கும் போது எப்படி இருக்கு?
0: இப்ப நினைக்கும் போது அப்பா நினைச்சு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம அப்பா அந்த தொழில் பார்த்து இன்னைக்கு எங்க போனாரு, இவ வந்து பத்திரிகை ஆசிரியருக்கா மகளான்னு கேட்கும் போது அது எனக்கு ஒரு பெருமை தான்.
1: அப்பாவை பற்றி பெருமையா யாராவது சொல்லும்போது அந்த பெருமை அவர் இருக்கும்போது உங்களுக்கு தெரியல?
0: அவர் இருக்கும்போது அவர் தெரியல. அவர் சொல்லுவாரு, நான் இருக்கும்போது என்ன பற்றி தெரியாது, நான் இல்லாம இருக்கும்போது தான் தெரியும் சொல்லுவாரு.
1: சொல்லிருக்காரு அப்பா.
0: ஆனா அவர் வந்து எங்க போனா நடந்துதான், முக்கியவாரம் நடந்துதான் போவாரு. அவருக்கு உடம்புல வந்து சுகர் அது இது எதுவுமே கிடையாது, நடந்துதான் போவாரு.
1: சரி, அப்பா ஏதாவது உங்கள்ட்ட நல்லா பேசி அந்த பழகின அனுபவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்காமா?
0: ஐயோ, அப்பா கிட்ட நாங்க கூட பேசவே மாட்டேன், அவரை கண்டாலும் எங்களுக்கு பயம்.
1: அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்படிதான் இல்லையா? அப்பானா ஒரு பயம் கலந்த மரியாதை, எட்டிதான் நிப்பீங்க.
0: கல்யாணம் பண்ணி எல்லாம் கூட்டப்பறம் அப்பா வந்து பிள்ளைங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பாசமா தான், நல்ல இதா பார்த்தாரு.
1: திருமணத்துக்கு பிறகுதான்?
0: திருமணத்துக்கு பிறகுதான் வந்து என்ன காணாமலே இருக்க முடியாது, அப்படி இருப்பாரு.
1: சின்ன குழந்தையில அப்படி இருந்தது இல்ல.
0: சின்ன குழந்தையில அப்படி
1: பாசத்தை அவரு வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம
0: பாசம் தான், அவர் வந்து வெளிப்படுத்த மாட்டாரு. வெளிப்படுத்தினா கெட்டு

0: போயிடுவானோ.
1: ஓஹோ, பாசத்தை காட்டினா பிள்ளைங்க வழி மாறி போயிடுவாங்கன்னு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவா இருந்து திருமணத்துக்கு பிறகு எல்லாத்தையும் அவர் பாசத்தை காட்டியிருக்காரு. உங்க குழந்தைங்கள்ட்ட, அதாவது அவரோட பேர குழந்தைங்கள்ட்ட அவர் எப்படி பழகுவாருமா?
0: நல்ல ஒரு பாசம். எனக்கு மகன்கன்னா ரொம்ப பாசம், ரொம்ப கொள்ள பிரியந்தானே. அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போதே அவர் வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த சைக்கிளை கத்து கொடுத்ததே அவரு தான்.
1: ஆனா உங்களுக்கு அப்படி எதுவும் வாங்கி தந்தது?
0: எங்களுக்கு எல்லாம் அப்படி எதுவுமே செய்தது கிடையாது.
1: 10வதோட நிறுத்திட்டேன்னு சொன்னீங்கல்ல, தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கற ஆசை இருந்துச்சு அப்படி மேம்?
0: எனக்கு அப்படி கூடுதலா ஆசையா இருந்தது இல்ல.
1: என்ன ஆகணும் ஃபியூச்சர்ல அப்படிங்கற எண்ணம் ஏதாவது இருந்துச்சா?
0: இருந்து எனக்கு டீச்சர் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை உண்டு. அப்பாட்ட சொல்ல முடியாது இல்ல,
1: அம்மாட்ட சொல்லல. அண்ணன் எல்லாம் இருந்திருக்காங்கல்ல, அண்ணன் சொல்லல,
0: சொல்ல முடியாது.
1: மனசுக்குள்ள ரொம்ப வலி இப்பவும் தெரியுது உங்க முகத்துல.
0: இப்பவும் எனக்கு அது வந்து நான் கொஞ்சம் கூட படிச்சிருந்தானே எங்கேயே போயிருப்பேனேன்னு எனக்கு ஒரு.
1: டீச்சர் அப்படி ஆகணுங்கிறதுக்கு காரணம்,
0: டீச்சர்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்ல.
1: திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கணும்னு வாய்ப்பு ஏதாவது இருந்துச்சா? நீங்க படிக்க முயற்சி எடுத்தீங்களா அப்படிமா?
0: இல்ல எடுக்கல.
1: பள்ளி பருவத்துல வந்து உங்களுக்கு தோழிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல?
0: தோழிகள்லாம்
1: விளையாடலாம் செய்வீங்களா? ஸ்கூல்ல விளையாடுவீங்களா எப்படி?
0: ஸ்கூல்ல விளையாடுவோம், வீட்டுல வந்து எங்க பாட்டிய பிள்ளை இருந்தா அந்த பக்கத்து வீட்டு பசங்களை கூட எல்லாம் ஓடி சாடி உரைக்க நல்ல விளையாட நல்ல விருப்பம் தான்.
1: என்னென்ன விளையாட்டு ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க?
0: கண்டு விளையாடுறது, பாண்டி விளையாடுவோம். அது எங்க அப்பா வந்து மரத்திலே செய்து வச்சுட்டாரு, குஞ்சி முத்து வாங்கி. நாங்க வெளியில போய் விளையாடப்படாது, வீட்டுக்குள்ள இருந்து விளையாடலாம் இல்ல.
1: படிப்பை முடித்த பிறகு நீங்க வந்து பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்ப்பீங்க, மற்றபடி உங்க பொழுதுபோக்கு என்னவா இருந்துச்சுமா?
0: எனக்கு எங்கேயாவது இந்த கல்யாண விடல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டாச்சும் நான் அதை வேலையை நிறுத்திட்டு கேட்டுட்டு நிப்பேன்.
1: அதுதான் உங்க பொழுதுபோக்கு? கல்யாண வீடு வராதா, பாட்டு போட மாட்டாங்களான்னு கேட்டுட்டு இருந்த காலத்துல நீங்க வளர்ந்தவங்க இல்லையா? இதுதான் உங்க பொழுதுபோக்கு. என்ன திரைப்பட
0: கண்ணன் ஒரு கை குழந்தை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: சினிமாக்கள் எல்லாம் சின்ன வயசுல பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல,
0: ஏட்டளவே பார்த்ததே கிடையாது.
1: அப்புறமா சினிமா எப்ப பாத்தீங்கம்மா? எந்த
0: வயசு? வந்தாலும் வீட்டுல அப்ப ஒரு சமையல டிவி வாங்கி வச்சிருந்தாரு, அந்த டிவியில அவர் இல்லாத முறை சினிமா படம் பாப்போம். அவர் இருந்தாச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவோம்.
1: அப்பாவுக்கு சினிமா பாக்குறது பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பான ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துருக்கீங்க இல்லையா?
0: அவர் இருக்கும் போது பாக்கல, அவரு போயாச்சுன்னா பாக்க கூடாது. நாங்க அவரு போறத கண்டு போட்டு பாத்துடுவோம்.
1: இப்போ டிவி எல்லாம் பார்க்கும் போது அந்த பழைய ஞாபகம் வருமா உங்களுக்கு? எப்படி அது வந்து ஒரு சிரிப்பு வருமா எப்படிமா?
0: பழைய டிவியை பார்க்கும் போது வரும். வீட்டுல வந்து தனிமையா இருக்கும் போது நம்ம 5 பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாருமா இருந்து ஒரு வகை சாப்பிடும் போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது என்ன இப்ப பயணம் இல்ல கிடையாது.
1: இப்ப எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து நினைச்சதுன்னு டிவி பாக்கலாம் இல்ல, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அந்த நினைவுகளை நினைக்கும் போது சந்தோஷம் தான் இல்லையா? ஆனா அந்த நேரம் அப்பாவோட அருமை தெரியாட்டியும் இப்ப வந்து அப்பாவோட பெருமையும் அருமையும் நீங்க உணர்றீங்க இல்லையா? எவ்வளவு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரரோட மகளாக இருந்து கண்டிப்பான தந்தையோட மகளாவும் நீங்க வளர்ந்துருக்கீங்க. அந்த நேரங்கள்ல கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வாழ்க்கையில வந்து இப்ப வந்து நல்ல நிலைமைக்கு இருக்கிறேங்கிறது ஒரு பெருமையா தான் இருக்கீங்கல்ல. இனி தொடர்ந்து உங்க திருமண வாழ்க்கை, அப்புறமா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய திருப்பு முனைகள், அதை பற்றியெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பேசலாமா? நன்றி.
0: நன்றி.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்தினா.

அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 10:46. திரை இசை கேட்கலாம் அனைவர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து அனிருத் இசை மற்றும் குரலில் இதோ பாடல் உங்களுக்காக.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

நேர்களே, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க பெண் குழந்தைகளுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே நல்லா படித்து இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவராகவும் சமூக முன்னோடியாகவும் திகழ்ந்தவர். ஸோ எதுக்குடா இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு தோழிகளை உங்களுக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தலைப்பு இதை பற்றி தான். சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அந்த கல்வி கிடைக்கல. ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க நல்லா படித்து ஒரு பெரிய பெண் மருத்துவராகி இந்தியாவிலேயே முதல் பெண்மணியாக வந்தாங்க. அதே மாதிரி அவங்க பேரில் இப்போவும் நிறைய மருத்துவமனைகள் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சிறிய கனவாக தொடங்கி இப்போ பெரிய சாதனையாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நேரலை நிகழ்ச்சியில்

கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903275739. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில்.

இசையில் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஷான் ரோல்டன் தி பராசக்தி திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆறாமுலை. பாடலை பாடியவர் சின்மை. திரை இசை கேட்டீர்கள். இனி வருவது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிக்குவது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 11:08. இதயம் பேசும் வார்த்தைகளும் அன்பை சுமந்து வரும் கடிதங்களும் இன்றும் தனி அழகுடையவே தான். அந்த அன்பு கடிதங்கள்ல நீங்க விரும்பி கேட்ட பாடல்களை இசையாக உங்களிடம் சேர்க்கும் நிகழ்ச்சி தான் கடித வழி நேயர் விருப்பம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேர்கள் கடிதம் மூலமா நிகழ்ச்சியில எழுதி அனுப்பியிருக்காங்க, அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதா கோட்டார்ல இருந்து தங்கவேல் கோசலை அம்மாள், இந்த நேயர்கள் கடிதம் மூலமா கேட்டிருக்காங்க அகஸ்தியர் திரைப்படத்திலிருந்து டி கே கலா பாடிய பாடல்.

0: நாகர்கோவில்
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 2330 66. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கை கொடுத்த

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித்த வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா மண்டைக்காடுலேருந்து டி முருகன். இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. படகோட்டி திரைப்படத்துல டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நினைப்படுத்தினீர்கள், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ராம் என்றால் என்ன விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். கடித வழி நேர் விருப்பத்தில் இனி நிச்சயதா மூலம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தர்

அர்ஜன் பாடியிருக்கும் இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. திங்கள் நகர்ல இருந்து ஞான பிரகாசம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னீஷியன்.

0: டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு. உரை வழங்குகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள். தொடர்ந்து வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விளக்குகிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலை துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்கள். குமரிப்பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்பத்தில் அடுத்ததா நாகர்கோவில் அகிலா. இந்த நேயர் வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்காங்க. பாடலை பாடியவர் பி சுசீலா.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: கடிதவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் இனி வெள்ளிச்சந்தை கிறிஸ்டோபர் இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதே தமரை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேரம் இப்போது 11:37. குமரி பண்பலை 101 நாம் இணைந்திருப்பது கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கீழே கோணம் அக்ஷயா நிஷ்யா இந்த நேயர்கள் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. அமைதி படை திரைப்படத்தில் மனோஸ்வர்

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: கடிதொளி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து சங்கமம் திரைப்படத்தில் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாகர்கோவில் சத்யா மற்றும் பிரபா.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: கடித வழியை நேர் வெப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா தாயின் மணிக்குடி திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பிக்கிட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணபுத்தூர்ல இருந்து சந்தியா ராஜா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: கணித வழி நேர்விருப்பத்தில் நிறைவாக திங்கள் சந்தையிலிருந்து பிரதீப் குமார் பாலா. இந்த நேயர்கள் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் ஹரிகரன் பாடியிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, கேட்போமா?

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நேரம் கேட்கும்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
6: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233-066.
7: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
8: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
9: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
10: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
11: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
12: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
13: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
14: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
13: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பகல் 12:10 மனநிலையும் மதுரமலை, இது தேரசபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கொலஸ்ட்ரால் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏஆர் ஜமீலா பொன்மலர் அவர்கள். பகல் 12:55 திரைசி, இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம் நேரலை நிகழ்ச்சி. 1:55 இன்று பிற்பகல் 2:15 திரை இசை. இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேனி நிறம், இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, விளம்பரதாரன் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25

0: உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு உரை வழங்குகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள். தொடர்ந்து வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விளக்குகிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலை துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 திரையிசை, 9:15 திரையிசை. இன்றிரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியமறை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The Lok Sabha has been adjourned till 2 p.m. and the Rajya Sabha till 12 noon following repeated disruption by opposition members over several issues, including alleged police action during students' protests over NEET paper leak issue. When the Lok Sabha began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. The opposition members were demanding a statement from Union Home Minister Amit Shah on alleged police action during students' protests. Mr. Birla urged all members to cooperate in running the House, saying that disruption during question hour is not appropriate. As the pandemonium continued, the Lok Sabha was adjourned till 2 p.m. The Rajya Sabha has also been adjourned till 12 noon over the same issue. When the House assembled at 11 a.m., the ministers laid papers on the table of the House. The report of the department-related parliamentary standing committee on housing and urban affairs was tabled. Then Chairman C.P. Radhakrishnan took up the zero hour amid opposition uproar. Leader of opposition Mallikarjun Kharge raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram temple. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said the Congress and Samajwadi Party, which opposed the Ram temple in Ayodhya, are now attempting to mislead the public by staging a drama regarding the alleged theft of donations. Mr. Rijiju said the House belongs to everyone and the main opposition party, Congress, is misusing the time allotted to them. The opposition members came to the well demanding a reply from Union Home Minister Amit Shah on alleged police action against students. As the ruckus continued, the chairman adjourned the House till 12 noon. The National Democratic Alliance, NDA, parliamentary party's weekly strategy meeting known as Mangal Milan was held at Parliament House today. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, External Affairs Minister Dr. S. Jaishankar and other leaders were present at the meeting. MPs from Trinamool's breakaway faction, the newly formed Nationalist Citizens Party of India, also attended the alliance meeting. The BJP today accused the Congress and other opposition of disrupting the proceedings of the monsoon session of Parliament. Briefing the media in New Delhi this morning, BJP National Spokesperson Sambit Patra claimed that the opposition had not participated in discussions on important bills which passed successfully in the houses for the benefit of citizens. The India Meteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall today over parts of Assam, Meghalaya, Sub-Himalayan, West Bengal and Sikkim. The weather system is likely to impact several districts of Assam. More from our Guwahati correspondent.
2: The IMD has also issued a yellow warning for most districts of Nagaland bordering Assam, which could impact Saraideo, Sivasagar, Jorhat and Golaghat districts. The Assam State Disaster Management Authority has urged people in the concerned districts to take all necessary precautions and remain vigilant. Meanwhile, with the flood situation improving and flood waters receding in the worst affected districts of Sivasagar, Jorhat, Saraideo and Golaghat, most inmates of the relief camps have returned to their homes. However, around 11,000 people continue to stay in relief camps in Sivasagar district, with two more flood related

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலி செய். மனதை நனைக்கு வரும் பாடல்கள் மலவர இருக்கும் நிகழ்ச்சி இதோ. நிகழ்ச்சி முதலில் பனித்திரை திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையில். மனித மனம் 1000 கேள்விகள் கேட்டாலும் அன்பு மட்டும் எல்லா பதில்களையும் அமைதியாக சொல்லிவிடுமாம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66. நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: சிரிப்பு இருக்கும் இடத்தில் சுமைகள் குறையும். மகிழ்ச்சி பகிரும் நொடிகள் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். மனநிலையம் மதுரமணியில் அடுத்ததாக பணம் பந்தயிலை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் காமு ஷெரீப்பின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: மாலை 5:02 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.
4: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது மனநனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில அடுத்ததா மணப்பந்தல் திரைப்பட பாடல். கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா பாடியிருக்காங்க. இரு இதயங்கள் ஒரே துடிப்பில் இணைந்தால் வாழ்க்கையை இனிய இசையாக மாறிவிடுவோம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
2: குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
2: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
2: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்,
2: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
2: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
2: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நாம் கேட்டு கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வழங்கும் மனநனையும் மதுரமழை. இது தேரசுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில அடுத்ததா சபாஷ் மாப்பிள்ளை திரைப்பட பாடல். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. மருதகாசி வரிகள் எழுதியிருக்காரு கே வி மகாதேவன் இசையில. சொந்தம் என்பது ரத்தத்தில் பிறப்பதல்ல, அன்பில் நிலைத்து நிற்பதுதான் உண்மையான உறவு.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: ஐயோ, ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
5: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
6: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
7: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
8: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
10: மனநிலையும் மதுரமழையில் அடுத்ததாக பாக்யலட்சுமி திரைப்பட பாடல். ஏ.எல். ராகவன், ஜமுனா ராணி பாடியிருக்காங்க. கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். இயற்கை பூத்திடும் இடமெல்லாம் அழகு இருக்கும், அன்பு பூத்திடும் இதயமெல்லாம் வசந்தம் தங்கும்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

மனநனையும் மதுரமழையில் நிறைவாக ஆரவல்லி திரைப்பட பாடல் ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியிருக்காங்க. ஜி ராமநாதன் இசையில் வில்லிபுத்தனின் வரிகளில். அன்பு அருகில் இருந்தால் தூரங்கள் மறைந்து போகும். இதயம் பேசும் மொழிக்கு வார்த்தைகளும் தேவையில்லை.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனம் நனையும் மதுரமழை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மீனா வைரமுத்து. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்ற இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்றைய விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக

0: பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஒய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி சாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.

0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரணத் தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:50. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
3: நலமாய் வாழ்வோம்.
4: கொலஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
5: கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால் முதலில் சுரக்கும் பால் ஆகும். இதை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் ஒயிட் கோல்டு என்று சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பாலில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ் என்ன குழந்தைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துகளும் அதில் அடங்கியுள்ளது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதில் மிகவும் அதிகம். அதனால நம்ம குழந்தைக்கு வர்ற நோயை தடுக்க முடியும். அதனால எல்லா தாய்மார்களும் முதல் வருகிற பாலை குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். அந்த பால் அழுக்கு கலர்ல, அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதுக்கு செரிமான சக்தி அதிகமா இருக்கும். மற்றபடி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம். நிறைய பேருக்கு மூட நம்பிக்கை என்ன, அந்த பால் அழுக்கான பால், அதனால ஃபர்ஸ்ட் வர பாலை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க தாய்மார்களுக்கு கூட வரவங்க. அது அப்படி கிடையாது. அது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு கண்டிப்பா அதை கொடுக்கணும். அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி, குடல் ஆரோக்கியம், மற்றபடி குழந்தைக்கு தேவையான அனைத்து வித பொக்கிஷங்களும் அதில் அடங்கியுள்ளது. அதை தவறாது கொடுக்க வேண்டும் என்று எல்லா தாய்மார்களையும் வலியுறுத்த வேண்டும். இந்த ஆண்டு ஒரு தீர்மானத்தை எல்லா பெண்களும் எடுக்க வேண்டும். அதாவது தாய்மார்கள் இந்த முதல் வர்ற பால் கொலஸ்ட்ரத்தை வேஸ்ட் பண்ணாம குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக வளர அது வழிவகுக்கும்.
4: கொலஸ்ட்ரம் என்றால் என்ன என்று விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital,

நேரம் இப்பொழுது 12:53. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101. நேர்களை இப்பொழுது மாஸ் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சின்மயி கார்த்திக் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: என்னால் முடியுமா என்று தொடங்கிய உங்கள் பயணம் இன்று என்னால் முடிந்தது என்று சொல்ல வைக்கிறதா? அப்படியானால் உங்கள் கை உங்களுடைய அழகான இந்த கதையை ஹாய் ஸ்ரீகிதே நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க கண்டிப்பாக மறக்காம எல்லா தோழிகளும் வாங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்ரீகிதே நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903252739.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா?

ஒரு குழந்தை இந்த உலகில் முதல் முதலாக கேட்கக்கூடிய இசை தாயின் இதய துடிப்புதான். அந்த இசைக்கு அடுத்ததாக குழந்தைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு தாய்ப்பால். இன்றைய செய்தி தெரியுமாவில் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படும் உலக தாய்ப்பால் வாரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆயிரத்து 1992 முதல் வேர்ல்டு ஏலியன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் முன்னெடுப்பில் தொடங்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு வாரத்திற்கு WHO மற்றும் யூனிசெஃப் உள்ளிட்ட பல உலகளாவிய அமைப்புகள் ஆதரவு அளித்து வராங்க. 2018 உலக சுகாதார சபையும் இதனை ஒரு முக்கியமான உலக சுகாதார விழிப்புணர்வு முயற்சியாகவே அங்கீகரித்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளோடு கடைபிடிக்கப்படும் இத்தினத்திற்கான இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன தெரியுமா? பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் ஒர்க், நிலையான வாழ்வின் தொடக்கத்திற்கு தாய்ப்பால், ஏற்கனவே பலனளித்த நல்ல ஆதரவு முறைகளை மேலும் வலுப்படுத்துவோம் அப்படிங்கறதுதான் இந்த கருப்பொருளுடைய அர்த்தம். பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டுமே போதுமான உணவு. இதில் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இயற்கையான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்குது.

0: தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன பலன்லாம் இருக்கு தெரியுமா? வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாச நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு குறையும். மூளை வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குமா? எதிர்காலத்தில் உடல் பருமன், நீரிழிவு போன்ற நோய்களின் அபாயமும் குறைய வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் தாய்ப்பால் கொடுத்தா இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் எதுவுமே வராது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு, அதாவது தாய்மார்களுக்கும் பல நன்மைகள் இருக்கா? பிரசவத்திற்கு பிறகு உடல் விரைவாக மீள உதவுகிறது. சில வகை மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை தொடர்பான நோய்களின் அபாயமும் குறைய உதவுதான் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால. உலக அளவில் 6 மாதத்திற்கு குறைவான குழந்தைகளில் பாதிக்கும் குறைவான குழந்தைகளுக்கே முழுமையான தாய்ப்பால் வழங்கப்படுகிறது. அதனால்தான் தாய்மார்களுக்கு குடும்பம், சமூகம், மருத்துவமனைகள் மற்றும் பணியிடங்கள் என அனைவரின் ஆதரவும் அவசியம் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க விரும்பும் போது குடும்பத்தினர் உற்சாகப்படுத்த வேண்டும். பணியிடங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். சமூகம் புரிதலுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான குழந்தை உருவாக ஒரு தாயின் அன்போடு சேர்ந்து ஒரு சமூகத்தின் ஆதரவும் தேவை. இந்த உலக தாய்ப்பால் வாரத்தில் தாய்ப்பாலை ஊக்குவிப்போம், தாய்மார்களை ஆதரிப்போம், ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம்.
1: நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி.

0: நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கேளடி கண்மணி. பாடலை பாடியவர் பி. சுஷீலா.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
0: இதய துடிப்பை போல ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது காலம். அந்த காலத்தை நேரத்தை இனிமையாக்க உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 1:10. வணக்கம் தோழிகளே. சிறிய விதைதான் ஒரு நாள் பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல சிறிய கனவுகள்தான் ஒரு நாள் மிகப்பெரிய சாதனையாக மலர்கிறது. தோழிகளே, உங்களுக்காக ஆரம்பிச்சாச்சு ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு, சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். ஒரு சிறிய முயற்சி, ஒரு சிறிய ஆசை, அல்லது என்னால் முடியுமா அப்படின்னு தொடங்கிய ஒரு பயணம் இன்று உங்கள் பெருமையாக மாறியிருக்கலாம். அது வேலை, படிப்பு, தொழில், கலை, விவசாயம், குடும்பம் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி, அந்த அனுபவத்தை இன்று எங்களோடும் மற்ற நேயர்களோடும் பகிர்ந்து கொள்ள நீங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2602240 என்ற எண்ணிற்கும், 2907722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நம்ம தலைப்பு கொடுத்த உடனே தோழிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் தோழி யார், எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? முளகுமூட்டில இருந்து மல்லிகாமா. மல்லிகாமா, தலைப்பு கேட்டீங்களா? வணக்கம் தோழி, லைன்ல இருக்கீங்களா? தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க, என்ன கனவா இருந்துச்சு, இப்ப வந்து அதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா.
2: நார்மலா இருந்த நேரம் நிறைய செடிகள் நடுவேன், விதம் விதமா தோட்டம் போடுவேன். ஆனா எனக்கு உடம்பு முடியாம ஆனதுக்கு பிறகு இது என்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு ஆசை எப்படியாவது நட்டுறணும் அப்படின்ட்டு.
0: சரி,
2: அதனால எப்படியாவது சின்ன சின்ன செடிகள், அதாவது சீக்கிரமா வளரக்கூடிய செடி, பறிக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செடிய அந்த மாதிரிதான் கொண்டு போய் நட்டேன். நல்லா வளர்ந்தது,
0: வளர்ந்துருச்சு.
2: அப்புறம் திருப்பி அது கூட தாளிக்கிறதுக்கு எடுக்கிற மிளகா வத்தல இருக்கிறதே கொண்டு அதுக்கு பக்கத்துலயே போட்டு தளிச்சு தண்ணி தெளிச்சு விட்டேன், அதுவும் வளர்ந்தது. அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு இதையும் செடியை நடுச்சமையும் இது வளருற நேரம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு யோசிச்சு நான் நடுவேன். நட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்துல போய் நின்று ஒவ்வொரு நாளும் தடவி தடவி பாப்பேன். ஏன்னா என்னால நேரடியா பாப்பி தடவிதான் பார்க்க முடியும், இமேஜின் தான் பண்ணுவாங்க.
0: இந்த வந்து நீங்க காய்கறிகள் எல்லாம் வெளியே குடுக்கறீங்களா, இல்ல உங்க வீட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி, உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றிட்டீங்க. சிறிய கனவா தொடங்கி அதை ஒரு சாதனையா முடிச்சிட்டீங்க.
2: சாதனை
0: பெண்மணி ஆயிட்டீங்க, சூப்பர்.

0: நன்றிம்மா.
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சுங்கான் கடையில இருந்து ராதா மோகன்மா. சொல்லுங்கம்மா. கேக்கல,
2: என்ன
0: தலைப்புன்னு கேக்குறீங்களா? சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், நீங்க வந்து அத முயற்சி பண்ணிருப்பீங்க. சரி, உங்களுடைய இணைப்புல வந்து ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறது தெளிவா இல்ல.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம். சரிம்மா, நன்றிமா,
2: நல்லா இருக்கு.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: புளியூர் குறிச்சிலேருந்து சுதா பேசுறேன்.
0: புளியூர் குறிச்சிலேருந்து சுதாமா, சொல்லுங்க சுதாமா.
3: எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் சூப்பரா இருக்கோம்.
0: சரிம்மா, சொல்லுங்க, உங்களுடைய ஆசை கனவு எல்லாம் நிஜமாக்கிட்டீங்களா?
3: எப்படின்னா, இந்த என் பையன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு வந்து நான் தமிழ் மீடியம் படிக்க வச்சிருந்தேன்.
0: சரி,
3: அஞ்சு வரைக்கும் அப்பா அம்மா எல்லாரும் பிள்ளைகளையும் வந்து இது பண்ண இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு. அப்ப நம்ம பிள்ளை இதே மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு ஆறாவது வகுப்புல இருந்து கொண்டு போய் ஸ்டேட் போர்ட்ல இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டேன். ஜிஐஸ்ல
0: சரி
3: கொண்டு போய் சேர்த்தான். அப்புறமா அவன் பிளஸ் டென்த் முடிச்சு நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான். பிளஸ் டூ முடிச்சான், வேலை அப்போ வந்து காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு எங்களையும் நல்ல முறைக்கு கவனிச்சுட்டு இருக்கான். கல்யாணம்
0: கனவு வந்து உங்க பையனை வந்து மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு ஒரு கனவு, அந்த கனவை நினைவாக்கிட்டீங்க.
3: ஆமா. அப்புறமா என்ன பண்ண, கொண்டு வர ஒரு சம்பள பயிர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு இடம் வந்து லேண்ட் இருந்துச்சு. அதை வந்து அவன் பேசலையே வாங்கி முடிச்சு அந்த இடத்த வாங்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
0: யோசிச்சுட்டே இருந்தீங்க.
3: வேதனையா இருந்த ஒரு கனவு போல எனக்கு அது, அதை நம்மளால வாங்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் பிள்ளைய போட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அந்த இடத்த வாங்கி ரொம்ப
0: சந்தோஷமா இருக்கீங்க. சரிம்மா, சூப்பர். அதாவது நம்மளுடைய முயற்சி தான் இது, நான் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வாங்கிட்டீங்க.
3: ஆமா, ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு
0: அதை படிச்சு படிக்க வச்சிட்டீங்க. அதாவது உங்களுடைய கனவு எல்லாமே உங்க பசங்களை சார்ந்தே அமைஞ்சிருச்சு. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
6: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
7: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
6: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
7: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
8: மாமா என்னாச்சு?
9: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
8: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேரம் பிற்பகல் 1:19 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு தோழிகளுக்கு நாம் கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னா, சிறிய கனவாக தொடங்கி பெரிய சாதனையாக மாறிய உங்கள் அனுபவம். அதாவது ஒரு கனவு அப்படின்னா உடனே நமக்கு அந்த கனவு வந்து நிறைவேற வாய்ப்பே கிடையாது, அப்படிதானே? ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது ஒரே ஒரு நாளில் உருவாகாது, அது தினமும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சியில் தான், அந்த முயற்சியோட கூட்டுத்தொகை தான் அந்த கனவு நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு. பல பெண்கள் இது சின்ன விஷயம்தானே அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த சின்ன விஷயங்களில் தான் இந்த வாழ்க்கையே மாறும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தினமும் நாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஏதாவது படித்தோம் அப்படின்னு, அதாவது ஜிகே பற்றி ஏதாவது நம்ம தெரிஞ்சு

0: தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமைஞ்சிருக்கலாம். அல்லது வீட்டில் பொழுதுபோக்காக நாம் வந்து செய்கிற சமையல் இன்னைக்கு அந்த சமையலே நாம் வந்து ஒரு தொழிலாக மாற்றி அதை வளர்த்துருக்கலாம். அல்லது ஒரு செடியை வளர்க்க தொடங்கி இப்போ அது வந்து நாம் ஒரு நர்சரியாகவே மாற்றி வச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு தையல் கற்றுக்கிட்டோம், நான் வந்து தையல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மட்டும் இல்லாமல் ஒரு தையல் பள்ளியே வச்சு நிறைய பேருக்கு நான் கற்றும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கனவை வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எடுத்து அடுத்த பாதைக்கு போயிருப்பீங்க. இதை மாதிரி உங்களுடைய அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இப்ப தோழி அடுத்த தோழி லைன்ல ரெடியா இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: காரவிளை லட்சுமி தங்கம்.
0: காரவிளையில இருந்து லட்சுமி தங்கம், சொல்லுங்கம்மா உங்களுடைய கனவு.
1: சின்ன வயசுலே நல்ல படிக்கணும், நல்ல பதவியில இருக்கணும்.
0: சரி.
1: நல்ல வந்து நீட பேச்சு இதெல்லாம் ரொம்ப ஆசையா விரும்புவோம் மேடம்.
0: சரி.
1: சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ்ல படிச்சு டாக்டர் ஆகணும் எல்லாம் கனவு கண்டேன்.
0: சரி.
1: ஆனா எங்க வீட்டுல எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே வெளியே போக கூடாதுன்னு விட்டுருக்காங்க.
0: சரி.
1: அப்ப ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன், ஐயோ எனக்கு படிக்க முடியலையே, எனக்கு இந்த மணி இருக்க முடியலையே. ஆனா ஆற்று நேரத்துக்கு அப்புறம் கடவுளா எனக்கு பார்த்து ஒரு வீட்டுல ஒரு வேலை கிடைச்சு.
0: சரி.
1: அப்ப ரொம்ப சந்தோஷம்.
0: வேலை கிடைச்சதோட ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு.
1: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த கனவுகள்லாம் இப்போ எனக்கு இந்த 69 வயசுல கூட இப்ப நிறைவேறது பாருங்க. மேடையில பேசுறது, கதைகள் எழுதி கொடுக்கறது, புக் எழுதி கதை எழுதுது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதனையாகவே என் மனசுல சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: சூப்பர். அதாவது நீங்க ரொம்ப சின்ன வயசுல ஆசைப்பட்ட விஷயங்கள் இத்தனை வயசு ஆகினதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கற ஒரு சந்தோஷம்.
1: ஆனந்தம்.
0: சரிமா, சரிமா.
1: முயற்சிகள் தோற்று
0: போகுது. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். நீங்க சின்ன வயசுல 10th படிப்பை முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி, அப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து சூப்பர் சூப்பர் படிக்க வைக்கல. ஆனா நீங்க வந்து சைட் பண்ணீங்க, படிக்க வைக்காதனாலும் வீட்டுல உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிருக்கீங்க.
1: கடவுள் நல்ல உதவி செய்தாரு.
0: சரிமா,
1: நல்ல ஒரு நிலைமையில இருக்கேன்னா
0: சூப்பர்,
1: பெரிய சந்தோஷம் மேடம்.
0: நன்றிமா, நன்றி.
1: தேங்க்யூ.
0: வணக்கம். வணக்கம். இனிப்பில இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: பெரியவிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: பெரியவிலையில இருந்து விஜயம்மா. விஜயம்மா சொல்லுங்க, உங்க கனவு அதை நினைவேற்றீங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கீங்க?
2: கனவுங்கிறது பெரிய கனவு மேடம். ஆனா அது வந்து இப்ப நமக்கு அது சின்னதா இருந்து பெருசாகுன விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன்.
0: அதுதான் நானும் கேட்டிருக்கேன்.
2: வாழ்க்கையில ரொம்ப ஒரு மிகப்பெரிய இதா வேணும்னு நினைப்போம். அதாவது படிப்பு என்பது ஆர்வம், வேலை என்பது முயற்சி, சொல்லை செயலாக்குவோம், சூழலை சிறப்பாக்குவோம். அப்ப இந்த வாசகம் எனக்கு பொருந்தும். நான் எப்படின்னா படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம், அந்த படிப்பு கிடைக்கல, துண்டு துண்டு பேப்பர் கிடைச்சாவது அதை சேமிக்கிறது, அதுல சின்ன சின்ன துணுக்குகள் வந்தாலும் அதை எழுதுறது, அது முறை கற்பனையிலேயே நான் அதை எழுதி கதைகள் எழுதுறது.
0: சூப்பர்.
2: என்னுடைய ஆற்றல நானே புரிஞ்சு நானே நிறைய எழுதுவேன். அத கற்பனையில எழுதுனது சமூகத்துல நடக்கும்போது அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன். ஐயோ நமக்கு தெரியலையே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது நம்ம கற்பனையில எல்லாம் எழுதணும் நினைச்சு கிழிச்சு போட்டுருவேன். எனக்கு ஒரு பயம் அப்போ.
0: சரி.
2: ஏன்னா நம்ம இதை வந்து அவங்கள பார்த்து எழுதுன மாதிரி ஆயிருமோ, சின்ன வயசுல அப்படி ஒரு பயம். இப்ப அப்படி இல்ல, ஒரு வீட்டுல இருந்தா இன்னொரு வீட்டுல இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இயற்கையோடு வாழ்தல்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த இயற்கைக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னா நாம ஒத்தைக்கு இந்த முயற்சி எப்படி எடுக்க முடியும்? முடியாதுங்கும் போது நம்மளால முடிஞ்ச நெகிழி ஒரு பங்கா நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட குப்பைகளை நான் சேமிச்சு அதை வெளியே போடக்கூடாது, செய்யக்கூடாது, அதை எரிக்கவோ எந்த மாசு இதுக்கும் கொடுக்காத அளவுக்கு நான் அதை தனிமையா எங்க சேர்க்கணுமோ சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 5 வருஷங்களா பெரிய வெற்றி.
0: உண்மைதான், ரொம்ப நல்ல விஷயம்.
2: அதே போல கதை, சின்ன சின்ன கதைகளை எழுதி அந்த கவிதையாச்சு அதை எழுதுறது, உரைநடைகளா எழுதி வச்சுட்டு பிள்ளைங்களை படிக்க வைப்பேன். அதை எழுதிக்கிட்டு வாசகத்துல எழுதுவேன், பிள்ளை இருந்தாலும் திருத்தி படிக்கவும் எழுதிக்கிடுவேன்.
0: சரி.
2: அப்படி எழுதிட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்க வாங்க, எப்பமா இதை வித்துனாலும் நான் பெரிய இதா ஆயிருவேன். இந்த கதைகளை வித்து இது பண்ணி
0: உங்களுக்குள்ள வந்து நிறைய திறமையை ஒழிச்சு வச்சிருக்கீங்க.
2: கண்டிப்பா. அதான் கடல் போல ஆசைகளும் கனவுகளும் இருக்கும் மேம், அந்த வாய்ப்பு கிடைக்கல என்ன கொந்தளிப்பு தான் இது.
0: உண்மைதாம்மா, உண்மைதான். உங்க பொண்ணு உங்க பிள்ளைங்க சொன்ன மாதிரி அந்த கதைகள்லாம் பத்திரமா வச்சிருங்க, ஃபியூச்சர்ல எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், நிறைய பேர் படிப்பாங்க.
2: அது என்னன்னா இப்ப என்னன்னா நம்மளோட வாழ்க்கையோட சூழலை நினைச்சுக்கிட்டுதான் மேம் அதெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்ச நாளாத்தே.
0: ஏன்னா
2: இதை சொல்லி கொடுக்க வர நினைக்கிற சமூகத்துல ரொம்ப வேகமா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், யாருக்குமே நேரம் இல்ல. அப்ப நாளைக்கு ஒரு டைரி அம்மா எழுதுனாங்கிறத அப்படியே படிக்கும் போது அந்த டேட்டோடு எழுதி வச்சிருப்பேன். அந்த சூழல்ல அம்மா இப்படி எழுதி

0: பண்ணி வச்சிருக்காங்கிறது அதை புரிஞ்சு வாழ்ந்துகிட்டதுங்கிறதுக்கு.
1: கண்டிப்பா மேம், இந்த நெகிழி வந்து நீங்க யூஸ் பண்ண மாட்டேன், 5 வருஷமா நான் வந்து குப்பையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
0: அது பஞ்சாயத்து கொடுத்துருவோம் மேம்,
1: பஞ்சாயத்து
0: ஒரு குப்பை வர ஏறிக்கும். இப்ப என்னன்னா என் வீட்டுக்கு மட்டும் இல்ல, என் வீட்டு முன்ன இருக்க ரோட்லயும் பறக்க ஆரம்பிச்சுட்டேன்.
1: ஓ சரி சரி, அதாவது இருக்கும் இடத்தையும் சுத்தமா, நான் சுத்தி எல்லா இடத்தையும் நான் சுத்தமா வச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க.
0: இதுக்காக யாரையுமே என் கூட கூட்டிக்க மாட்டேன் மேடம், நீங்க அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு சொல்லவே மாட்டேன். என்னோட பங்க மட்டும் தான் நான் செய்துகிட்டே இருக்கேன், நம்மள பார்த்து என்ன ஒருத்தங்க
1: புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக. சூப்பர்மா, ரொம்ப அழகா தெளிவா உங்களுடைய கருத்துக்கள்லாம் அப்படி மணிமணி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதே இது கண்டிப்பா நம்ம நேயர்கள்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றிமா.
0: நன்றி மேடம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்.
6: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:27 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்.
9: வணக்கம்.
1: நல்லா இருக்கோம்மா, யார் பேசுறீங்க?
9: நான் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தீமா பேசுறேன்.
1: தென்காசி மாவட்டம்
9: கடையநல்லூர்.
1: கடையநல்லூர்ல இருந்து
9: பீமா. பீமா
1: பீமா சொல்லுங்க. பீமா
9: நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசுறேன்.
1: ஓ நல்லா இருக்கோமா, சூப்பர். உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு. சரி, அதனால நீங்க உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு. சரிமா, நீங்க தலைப்பு கேட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கனவு, சிறிய கனவு, அப்ப சாதனைய மாத்திருக்கீங்க.
9: அப்ப சின்ன வயசுல சேமிக்கும் போது அப்ப உள்ள துட்டை எங்க அம்மாட்ட
1: குடுப்பேன்.
9: இப்ப சேமிச்சோம்னா இப்ப எங்க வீட்டுக்காரட்ட
1: குடுப்பேன்.
9: எங்க வீட்டுக்காரட்ட குடுக்கும் போது எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் செலவழிச்சு அப்ப எனக்கு தந்துருவாங்க.
1: சரி,
9: அந்த கனவு நான் இப்பவும் நான் சேர்த்துக்கிட்டே இருக்கமா, என்ன அந்த செடிச்சு நான் ஒரு கனவாவே நினைச்சிருக்கேன்.
1: சேமிப்பு கனவா வச்சிருக்கீங்க, அதாவது இந்த சேமிப்பு முடிச்சு அதுல பெருசா ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல,
9: ஒரு 12 கிராம்ல ஒரு செயின் எடுத்தேன்.
1: சூப்பர்மா, சூப்பர். ஏதாவது உங்க சேமிப்பா வச்சு அதுல இருந்து நீங்க வந்து ஒரு நகை வாங்கிருக்கீங்க.
9: நன்றிமா,
1: நன்றிமா.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 36 வயது நிலை. பாடலை பாடியவர் லலிதா விஜயகுமார்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 தேதி அன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 1:34 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? மேகலா. நல்லா இருக்கும்மா. எங்க இருந்து பேசுறீங்க? முழகமுடா சாமித்தோப்புல இருந்து. மேகலா, மேகலாமா சொல்லுங்க, நீங்க தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க, உங்களுடைய சின்ன கனவு இப்ப வந்து நான் ஜெயிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன், அந்த கனவை நினைவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த கனவை சொல்லுவீங்க?
5: எங்க நான் 12 வகுப்பு முடிச்ச உடனே

0: கல்லூரியில படிக்க சொன்னாங்க, வேண்டாம் பயந்து
1: பயந்து போய் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சரி சரி,
0: அதனால எங்க அம்மா அதெல்லாம் முடியாது, படிச்சாகணும், வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, படிக்கணும். எங்க வீட்டுல நாலு தம்பிள்ள ரெண்டு தம்பி,
1: சரி,
0: அதனால நீ கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு
1: சொன்னாங்க.
0: அது கூட நான் படிச்சோன்னு முதல்ல வந்து கொஞ்சம் அரியர் எல்லாம் போட்டேன். அப்புறம் படிச்சு முடிக்கும் போது அரியர் இல்லாம பாஸ் ஆகி
1: இருந்தேன்.
0: இப்ப வந்து எங்க வீட்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்,
1: நீங்க வந்து காலேஜ் போக பயந்தேன்னு சொன்னீங்களா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய கனவு என்னவா இருந்துச்சு? நான் வந்து இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இல்ல வேற எதுக்காவது போகணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்பட்டீங்களா நீங்க? போனீங்களா, இல்ல வந்து இப்ப படிச்சதை வச்சு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்களா?
0: நன்றிமா.
1: நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது பெரிய மேடையில் நிற்கிறதுனால அளவிடப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்மால் முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம்ல, அந்த நிமிடம் தான், அந்த நொடி தான் நம்மளுடைய உண்மையான சாதனை. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எழுதியிருப்போம். அதே மாதிரி ஒரு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கஸ்டமரை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் எல்லா இந்த மாதிரி எல்லா பெரிய விஷயங்களும் முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சியில தான், சின்ன ஒரு பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் போக போக நமக்கு வந்து அந்த புத்தகம் எழுதுறதுல ஆர்வம் வந்து நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிடவே செஞ்சுருப்போம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம தேடி வந்திருப்பாங்க, அந்த தொழிலை பெருசாக விரிவுபடுத்திருப்போம். இந்த மாதிரி உங்களுடைய சின்ன கனவை பெரிய அனுபவமாக ஆக்கின விஷயம் ஏதாவது இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.

நேரம் பிற்பகல் 1:38 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டலாம், மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
2: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
5: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், அக்கலை.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
6: நேரம் பிற்பகல் 1:43 ஆகியாச்சு. நம்ம தோழி ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
7: எனக்கு வந்து நான் நல்லா படிப்பேன், ஆனா எனக்கு வந்து நிறைய படிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. ஆனா என்னன்னா, நம்ம மிஞ்சி 1980s 1970 அந்த இதுல எல்லாம் ரொம்ப படிக்க வைக்கல. அப்ப வந்து நான் ஓரளவு படிச்சிருந்தேன், பிஏ முடிச்சோன்னா மேரேஜ் முடிச்சாங்க.
6: சரி,
7: ஆனா என் பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கறது என்னுடைய பெரிய எய்ம்.
6: அதுதான் இப்ப நிறைவேற்றிட்டீங்க.
7: நல்லா படிப்பாங்க பசங்க.
6: சூப்பர், அத நல்லா படிக்க வச்சிருக்கீங்க அப்போ பசங்களை.
7: நல்லா படிக்க வச்சேன் மேடம். பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருந்தது அந்த டைம்ல,
6: இருந்தாலும்
7: என்னுடைய ஒரு வைராக்கியம் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சேன்.
6: ஆனாலும் வந்து உங்களுடைய கனவை நினைவாக்கிட்டீங்க, இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே?
7: ஆமா மேடம், பெரிய லெவல்ல இப்ப பசங்க போயிட்டாங்க, பெரிய அதிகாரியா இருக்காங்க மும்பைல.
6: சரிம்மா, அத
7: நினைக்கும் போது பெரிய சாதனை தானே மேடம்.
6: கண்டிப்பா
7: ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
6: சரிம்மா, நன்றிமா.
7: நன்றி மேடம், நன்றி.
6: அதாவது ஒவ்வொரு பெரிய சாதனைக்கு பின்னால் ஒரு சிறிய கனவும் அதற்கான விடாமுயற்சியும் உழைத்த ஒரு

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக

0: இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ளது. வரும் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
2: என் பெயர் சேலை. கேரட், பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
3: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானி கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று 7:30 நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோதவுள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15 தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18 தேதி முதல் 28 தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற

0: நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது உள்ளம் கொள்ளை பகுதி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்கலாம்.

அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 2:15. உங்கள் அன்றாட பயணத்தின் துணையாக ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இதயம் வழியே இனிய ராகங்களை கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ரட்சகன் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:22. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் ஏ ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா, இந்திரா திரைப்படத்திற்காக பாடிய பாடலை.

0: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் பிற்பகல் 2:28. மனதை வருடும் மெல்லிசை பாடல்களை திரை இசையாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருவது வித்யாசாகரின் இசையில் ஹரிஹரன் சித்ரா பிரியம் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ

0: குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1-4-4-4-6
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 1-1-2 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1-9-3-3. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1-9-3-3 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் பிற்பகல் 2:36. நேர்கள் பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வருவது இளையராஜாவின் இசையில். அவரோடு இணைவது எஸ் ஜானகி மற்றும் கணேஷ் மணிவண்ணன், அவதாரம் திரைப்படத்திற்காக.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
4: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
3: சனிக்கிழமை
4: தோறும் காலை 10:02
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
5: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம், பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்க. மறக்காம எல்லா நேர்களும் கலந்துகிட்டு சூப்பரா கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் முறையின் 2907722 முன்னிணைப்பு எண்ணாக 0462. உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னன்னா 8903257309. நேரம் பிற்பகல் 2:43. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இளையராஜாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை

0: அலுவலகம் அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகழிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எறையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்தரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, ஐனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் நின்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 20.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 7ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்து
1: அறிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தின்போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்ய

0: செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஒபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் முக்கணியும் சங்கமிக்கும் குமரி முனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3:02. வணக்கம் நண்பர்களே. அறிவுக்கு எல்லையே இல்லை, ஆர்வத்திற்கு முடிவே இல்லை. உங்கள் அறிவை சோதிக்கவும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் பண்பலை 101 ஆரம்பமாகிறது.
3: தேனியின் நேரம் பொது அறிவு பாசறை.
2: கேள்விகளோட நாங்க ரெடியா இருக்கோம், பதில் சொல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்ப மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்க.
3: 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன் இணைப்பேனை பயன்படுத்தி 2602040 என்ற எண்ணிலோ அல்லது 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம்.
2: சரி, நேர்கள்லாம் வந்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம வந்து நிகழ்ச்சியில முதல் கேள்வியை கேட்டுலாமா?
3: கண்டிப்பா. வெளியில அட்டமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. நேர்கள் கையில தேநீர்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. விறுவிறுப்பான கேள்விகள் எங்கே எங்கே அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. கேள்விகள் இதோ உங்களுக்காக வருது. இந்த தேநீர் நேரம் பொதிரி பாசறையின் முதல் கேள்வி என்ன?
2: அதாவது இப்ப வந்து எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு.
3: கண்டிப்பா
2: அத பத்தி தான் முதல் கேள்வி வரப்போகுது.
3: என்ன கேள்வி வந்துருச்சு?
2: ஆமா, கண்டிப்பா நமக்கு வராமலையா? முதல் கேள்வி என்ன தெரியுமா? உலகின் முதல் AI ஆல் உருவாக்கப்பட்ட, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட அமைச்சர்.
3: அமைச்சர் உருவாக்கப்பட்டிருக்கிறாரு, அது யார் அப்படிங்கிற கேள்விதான்.
2: அந்த அமைச்சரை அறிமுகப்படுத்திய நாடு எது?
3: நாடு.
2: அதாவது இது வந்து வர்ச்சுவல் AI, அது வந்து உண்மையான AI இல்ல, அந்த ஒரு வர்ச்சுவலா இருக்கும், அதை வச்சு ஃபீல் பண்ணி அவங்க வந்து உணர்ந்துப்பாங்க. சோ கேள்வி மறுபடியும், உலகின் முதல் AI ஆல் உருவாக்கப்பட்ட அமைச்சரை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதுதான் கேள்வி.
3: எந்த நாடுன்னு சொல்றதுக்காக நேயர்கள் வருஷக்கிட்டி வந்துட்டு இருக்காங்க. முதல் நேயர் யாரு, பதில் கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: நீங்க கேள்வி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ஆன்சரோட வந்துட்டோம்.
3: யார் அந்த நேயர்? வணக்கம்.
2: வணக்கம்.
3: மதிய வணக்கம் சொல்லும் நேயர் யார், எங்க இருந்து? யாருமா?
2: மதுரையில இருந்து மித்ரன். ஓகே, உங்களுடைய இணைப்பு வந்து சரியாவே கிடைக்கல, விட்டு விட்டு கேக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து தள்ளி வந்த இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா?
3: ஓகே மித்ரன், ஆன்சர் தெரியுமா?
2: கேள்வி கேட்கணுமா? சரி, உலகின் முதல் AI ஆல் உருவாக்கப்பட்ட அமைச்சரை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதுதான் கேள்வி. மித்ரன் என்ன படிக்கிறீங்க?

0: ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா? கூட யாராவது ஹெல்ப்க்கு வச்சிருக்கீங்களா பதில் சொல்லி தரதுக்காக? மித்ரன் கூட யார் இருக்கிறாங்க?
1: அப்பா
0: இருக்கிறாங்க. அப்போ கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க. சொல்லுங்க மித்ரன், ஆன்சருக்காக நாங்க வெயிட்டிங்.
1: துபாய்.
2: துபாய், நல்லா முயற்சி பண்ணீங்க. அப்பா பக்கத்துலேருந்து சொல்லி கொடுக்குறது எங்களுக்கும் கேட்டுச்சு. ஆனால் துபாய் வந்து சரியான விடை இல்லை. சரியான விடையை தெரிஞ்சுக்க நீங்கள் அப்படி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க, சரியா? நன்றிம்மா.
0: ஓகே, சூப்பரான ஒரு கேள்விக்கு ஆன்சர் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அந்த ஆன்சரை சொல்லும் நேயர் யாருங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தென் தாமரைக்குளத்திலிருந்து எஸ்பி செல்வன்.
2: தென் தாமரை குளத்திலிருந்து எஸ்பி செல்வன். செல்வன் சார், ஆன்சர் தெரியுமா?
3: அல்பேனியாமா?
2: அல்பேனியா.
3: அல்பேனியா, ஆமா.
2: சரிங்க சார், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. நன்றி சார், கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? நன்றி.
3: இருவருக்கும் நன்றி.
0: நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை பிள்ளை நாட்டையே மாத்திரும் அந்த மாதிரிதான் கரெக்டா சொல்லிட்டாங்க.
2: ஆனா அதுக்கு பேர் வந்து அல்பேனியா.
0: அல்பேனியா அப்படிங்கறதுதான் சரியான ஆன்சர். கூடுதல் தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாமே. அதாவது அந்த அமைச்சரோட பேர் என்ன தெரியுமா? டீலா.
0: ஓ
2: செயல்படுத்துவதற்காக உருவாக்குனது கிடையாது. அரசினுடைய நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மையை அதிகரிக்க உதவுது, அல்லது அரசு தொடர்பான தகவல்களை மக்களுக்கு விளக்குவது, தரவுகளை பகுப்பாய்வு செய்து அதிகாரிகளுக்கு பரிந்துரைகள் வழங்குவது, அரசு சேவைகளை மேலும் திறம்பட வழங்குவதற்காக துணை புரியுது. இதுதான் இதனுடைய ஒர்க்
0: பர்பஸ்.
2: இந்த வர்ச்சுவல் ஏஐ அமைச்சருடைய வேலைகள் இதுதான்.
0: ஓகே,
2: இது வந்து எப்படி அப்படின்னா, தேர்தல்ல வென்ற ஒரு அமைச்சரோ அல்லது அமைச்சரவையில் வாக்களிக்கும் உறுப்பினரோ கிடையாது. இது வந்து எல்லா அதனுடைய சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கும். இப்படி இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கும். இறுதி முடிவுகளை எடுப்பது மனித அமைச்சர்களும் அரசாங்கமும் தான்.
0: ஓகே,
2: சோ கேள்வி மறுபடியும் சொல்லிடலாம். உலகின் முதல் ஏஐயால் உருவாக்கப்பட்ட அமைச்சரை அறிமுகப்படுத்திய நாடு எது? அல்பேனியா.
0: அல்பேனியா அப்படிங்கிற சூப்பரான தகவலோடு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய தேநீர் நேரத்தில்
2: முதல் கேள்வியும் பதிலும் சூப்பராக முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: அடுத்த கேள்வி கேட்டுடலாம். கன்னியாகுமரிக்காரங்க இந்த கேள்வியை கேட்டதுமே குஷி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான், எல்லாருக்கும் கன்னியாகுமரி இது மூலமாக தெரியும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே கன்னியாகுமரி வச்சிருக்கு இந்த பொருளுக்காக. அப்படி என்ன பொருள்னா, மீன். அது சம்பந்தமான கேள்வி தான் அடுத்ததாக வரப்போகுது. இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? அதாவது இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம் பிடித்துள்ளது? இதுதான் தேனி நேரத்தில் இரண்டாவது கேள்வியாக வளம் வருகிறது. ஆன்சர் தெரிஞ்சவங்க டயல் பண்ணலாம். இப்போ டயல் பண்ணிட்டாங்க, நம்ம காலர்ஸ் அட்டன் பண்ணி யார் பதில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். மழைக்காலம் வந்தாலே லைன் இஷ்யூ ஆயிரும். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
0: காட்பாடியில இருந்து அப்படிதானே?
4: ஆமா, வேலூர் காட்பாடியில இருந்து.
0: ஓகே, பதில் தெரியுமா?
4: எனக்கான கேள்வி சொல்லுங்க. இன்னும்
0: ஆப்ல வரல. ஆப்ல வரலையா? ஓகே, நீங்க ரேடியோலயே ஆப்லயே மாத்தி மாத்தி கேக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு
4: எனக்கு ரேடியோவே கிடைக்காது, ஆப் தான் வரும்.
0: சரி, ஓகேமா. உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லிக்கலாமா? இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம் பிடித்துள்ளது? ஒரே ஒரு தடவை சொல்லுவோம். இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம் பிடித்துள்ளது? அதுதான் கேள்வி.
4: ஆந்திர பிரதேஷ்.
0: நல்ல முயற்சிமா, மீண்டும். ஆமா, நல்ல முயற்சி, தவறான ஆன்சர். எந்த நேர் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு
2: தெரிஞ்சுக்கலாம்.
4: நன்றி,
2: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேர் பதில் சிறக்கையாக சொல்றாங்களா அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க வானொலி அளவு கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
5: லட்சுமி.
0: லட்சுமிமா, ஆன்சர் தெரியுமா?
5: நம்ம
0: தமிழ்நாடு.
2: அது எப்படி நம்ம தமிழ்நாடுன்னு விட்டு கொடுக்காம நாங்க சொல்லிருவோம் அப்படிதானமா? அது நம்ம தமிழ்நாடு.
0: ஆன்சர் முன்னாடியே தெரியுமா இல்ல இப்பதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: இல்ல, ஃபர்ஸ்டே தெரியும்.
0: ஃபர்ஸ்டே தெரியும். சரி, ஓகே. சரி லட்சுமிமா, அழகா பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றிமா, நன்றி.
0: நான் தான் சொன்னேன்ல, மீன் வந்தா கன்னியாகுமரி காரங்கள அடிச்சுக்கிட முடியுமா? அந்த மாதிரிதான்,
2: அதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்றப்ப விடவே முடியாது.
0: கண்டிப்பா இந்தியாவில்

0: கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம் பிடித்துள்ளது? நம்ம தமிழ்நாடு. இதுதான் அதுக்கான ஆன்சர். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது CMFRI வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாடு சுமார் 6.85 லட்சம் டன் மீன் உற்பத்தியுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது. இரண்டாம் இடம் வந்து குஜராத், மூன்றாம் இடம் வந்து கேரளா பெற்றிருக்கு. தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் வந்து சுமார் 1076 கிலோமீட்டர். இந்த பரப்பளவுல இருந்துதான் மீன் உற்பத்தி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அதிக அளவுல வந்து சூறை மீன், மத்தி மீன், இறால், வஞ்சிரம் போன்ற மீன்கள் வந்து இறக்கப்படுகிறது அப்படிங்கிற கூடுதல் தகவலோட இந்த இரண்டாவது கேள்விக்கான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் எந்த மாநிலம் பிடித்துள்ளது? தமிழ்நாடு.
1: சூப்பர் சூப்பர். சரி, நிகழ்ச்சியில இப்ப அடுத்த கேள்வி கேட்டுட்டு நாம ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? 2024 ஆம் ஆண்டில் மத்திய அரசின் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமம் விருதை பெற்ற, அதாவது இந்த இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்த இதுல. ஏன் தெரியுமா? அந்த ஊர்ல வந்து கான்கிரீட் வீடுகளே கிடையாதா? கேள்வி மறுபடியும் நல்ல தெளிவா கேட்டலாம். 2024 ஆம் ஆண்டில் மத்திய அரசின் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமம் விருதை பெற்ற கான்கிரீட் வீடுகளே இல்லாத ராஜஸ்தானின் வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம் எது?
0: எங்க இருக்குன்னு சொல்லியாச்சு, ஆனா கிராமத்தோட பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியணும். நேயர்களுக்கு நிறையவே டைம் இருக்கு. இப்போ ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது, பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.
1: கண்டிப்பா.
2: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா?

0: तक झुकना तदिंग रखता तदिंग रखता तदिंग रखता ते तक झुकता ते तक झुकता तक झुकता तदिंग रखता तदिंग रखता तदिंग रखता ते तक झुकता ते तक झुकता तक झुकता तदिंग रखता तदिंग रखता तदिंग रखता
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
10: நேரம் பிற்பகல் 3:19.
11: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 தேநீர் நேரம், பொதறிவு பாசறை.
10: கோச்சடையான் படத்துல இருந்து சூப்பரா ஒரு பாட்டு கேட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். ஆமா, அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். 2024 மத்திய அரசின் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமம் விருதை பெற்ற கான்கிரீட் வீடுகளே இல்லாத ராஜஸ்தானின் வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் எது? இதுதான் கேள்வி. கேள்வியே ரொம்ப பெருசா இருக்கு, ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
11: வணக்கம்.
10: வணக்கம்.
12: இருவருக்கும் வணக்கம்.
10: சரியான பதில சொல்லிட்டீங்க, நன்றியா. கேள்விக்கான பதில கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்னது கரெக்ட் தான், தேவ்மாலி. ஆனா ராஜஸ்தானின் பியாவர் மாவட்டம் உள்ள தேவ்மாலி கிராமத்தின் ஒட்டுமொத்த நிலமும் இவர்களின் குல தெய்வமான

0: தேவநாராயண சுவாமி பெயரில் உள்ளது. அதாவது இங்குள்ள எல்லாருமே நிலம் இருக்கு இல்லையா, நமக்கு சொந்தமா நிலம் இருக்கும், நம்ம பேர்ல இருக்கும். ஆனா இந்த கிராமத்துல உள்ள எல்லா நிலமும் அங்க உள்ள ஒரு கடவுளுடைய. ஆமா, அதே மாதிரி இங்குள்ள மக்கள் கான்கிரீட் வீடுகள் கட்டாமல் பூட்டுக்கள் இல்லாத மண் வீடுகளிலேயே தங்களுடைய 1000 ஆண்டு பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்கின்றனர்.
1: சூப்பர்.
0: ஏன்னா இந்த கிராமத்துல உள்ள எந்த வீட்லயுமே பூட்டே கிடையாது. அதே மாதிரி மண் வீடுதான், எல்லா வீடுமே மண் வீடா தான் இருக்கு. இவர்களின் இந்த தனித்துவமான கலாச்சார பாதுகாப்பை பாராட்டி 2024 மத்திய அரசு இக்கிராமத்திற்கு சிறந்த சுற்றுலா கிராமம் அப்படிங்கிற விருதை கொடுத்திருக்காங்க.
1: சூப்பர்.
0: ஆமா, கேள்வி மறுபடியும் கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம். 2024 மத்திய அரசின் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமம் விருதை பெற்ற கான்கிரீட் வீடுகளே இல்லாத ராஜஸ்தானின் வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம் எது? தேவ் மாலி.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
0: நேரம் பிற்பகல் 3:22 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101.
1: தேநீர் நேரம், பொதறிவு பாசறை. உங்களுக்காக பல கேள்விகள் வளம் வந்துட்டே இருக்கு. அந்த வகையில அடுத்ததா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி வரப்போகுது.
0: கண்டிப்பா.
1: அதாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சா நீங்க அழைக்கலாம். 0462 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னணி பயன்படுத்தி 2602 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம்.
0: காமன்வெல்த் கேம்ஸ் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்தியா வந்து நிறைய பதக்கங்களை வாங்கி குவிச்சுட்டே இருக்காங்க. அத பத்தின ஒரு அழகான கேள்விதான் நம்ம கேட்டிருக்கோம். நேர்களும் வந்துட்டாங்க, கேக்கலாம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணன்
1: கோயில் இருந்து. யார் ஐயா? சுரேஷ் ஐயா, கிருஷ்ணன் கோயில் இருந்து பேசுறீங்க. பட்டார்னு ஆன்சர் சொல்லிரும் பரோ மறந்துறோம் அப்படின்னா கூடுதல் தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. அதாவது நம்ம இப்போ 2026 23rd காமன்வெல்த் போட்டி July 23 முதல் August 2 வரை நடைபெற்றது. நிறைய பதக்கங்கள் நம்ம அடிச்சிருக்கிறோம். காமன்வெல்த் ஸ்போர்ட்ஸ் அமைப்பு இந்த போட்டியை நடத்துகிறது. இதுல வந்து சுமார் 74 காமன்வெல்த் நாடுகள் மற்றும் பிரதேசங்கள் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளன. இந்த முறை கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடைபெற்றது. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வியும் ஆன்சரும் சொல்லிடலாம். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
0: இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன்.
1: கண்டிப்பா. இப்ப உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கல ஆவலா இருக்கிறோம், நேர்களும் நானும்.
0: ஆமா, அதாவது எல்லாருக்குமே மருதாணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அதை பத்தி தான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்தியாவின் 90% அதிகமான மருதாணியை உற்பத்தி செய்து மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது?
1: ஓ, மருதாணிக்கு ஒரு இடம் வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. 90% உற்பத்தி பண்ணி.
0: ஆமா, ஏன்னா நீங்க வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லார் வீட்லயும் ஆல்மோஸ்ட் வந்து மருதாணி இருக்கும்.
1: மூலிகை செடி மாதிரி எல்லாரும் வச்சிருப்பாங்க.
0: அதே மாதிரிதான் இது வந்து இன்னொரு மாநிலம்ல இருக்கு. அங்க வந்து அந்த மருதாணிக்கு வந்து புவி போலீசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. அது எதனால அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி இதுதான், இந்தியாவின் 90% அதிகமான மருதாணியை உற்பத்தி செய்து மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது? சோ கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிற

0: அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நேர்கள்ட்ட ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்லாம் ஆஃபர் போட்டுருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம். நேரம் பிற்பகல் 3:27. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
6: தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க.
0: அதாவது நம்ம பிரேக் போறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வி என்னன்னா, இந்தியாவின் 90% அதிகமான மருதாணியை உற்பத்தி செய்து மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க ஆன்சரோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் லைன்ல வெயிட் பண்றாங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
6: கண்டிப்பா. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
7: வணக்கம் வணக்கம், கொட்டாரம் மகாராஜன் பேசுறேன்.
0: கொட்டாரம் மகாராஜன், மகாராஜன் சார் ஆன்சர் தெரியுமா?
7: ஆமா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாலி மாவட்டத்தில் உள்ள சோஜத் கிராமம்.
0: ராஜஸ்தான் பாலி சோஜத், சூப்பர். சரிதான், ரொம்ப கரெக்டாவே சொல்லிட்டீங்க,
6: டீடைலிங்கா சொல்லிட்டீங்க,
0: நன்றி ஐயா.
6: ஓகே, சரியான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப கூடுதல் தகவலும் நம்ம சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா. அதாவது சோஜத் பகுதி ராஜஸ்தான்ல தார் பாலைவனத்தை ஒட்டிதான் இருக்கு. மிகவும் வறண்ட மற்றும் வெப்பமான காலநிலை கொண்டதான் இந்த மாநிலம். ஓகே, இங்குள்ள மண்ணில் இயற்கையாவே தாமிரம் மற்றும் சில கனிம சத்துக்கள் அதிகமா இருக்கு. மருதாணி இலைகளுக்கு அடர் சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய ரசாயன பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா லாஸ்வோன். சாதாரண மருதாணி இலைகள்ல இதனுடைய அளவு, அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கக்கூடிய இலைகள்ல இந்த லாசோனுடைய அளவு என்ன அப்படின்னா 1% 1.5% வரைக்கும் தான் இருக்குமா. ஆனா இங்க விளையக்கூடிய மருதாணியில வந்து 2% 3% வரைக்கும்
6: அதிகமா.
0: அதனாலதான் அந்த சோஜத் மருதாணிய பூசுறப்ப கை வந்து ரொம்ப அடர்த்த சிவப்பு நிறத்துல பிடிக்குதான்.
6: நம்ம ஊர்ல உள்ளதே எல்லாரும் வச்சிருக்கும் போது சிலவருக்கு கருக்கருன்னு கருத்த சிவப்பா இருக்கும். அப்ப அங்க உள்ளது,
0: அதாவது அந்த கருத்த சிவப்பு இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல நிறைய பித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நேச்சுரலான ஒரு கலர்.
6: ஓகே,
0: இந்தியா மட்டுமின்றி 130 நாடுகளுக்கும் இங்குள்ள மருதாணி வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. இதனுடைய தரம், பாரம்பரியம் மற்றும் புவியியல் சிறப்பை பாதுகாக்கும் வகையில் இந்திய அரசு 2021 இதற்கு அதிகாரப்பூர்வமாக புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க.
6: கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும், இவ்வளவு உற்பத்தி 90% இருக்கு அப்படி சொல்லுங்க.
0: ஆமா, அந்த மாநிலத்தோடைய வருமானமே இதுதான். ஏன்னா அங்க வந்து 40,000 hectares மேலேயே இந்த மருதாணி மரத்தை வளர்த்து.
6: ஓகே,
0: ஸோ அதுதான் இந்த கேள்விக்கான பதில். மீண்டும் கேள்வியும் பதிலும் உங்களுக்காக. இந்தியாவின் 90% அதிகமான மருதாணியை உற்பத்தி செய்து மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற நகரம் எது? ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சோஜத்.
6: ஓகே, சூப்பர். குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை. இப்போ ஒரு சூப்பரான பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMP ஜெய்கரன் கோ.

0: நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
1: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 3:36 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
4: தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக பல கேள்விகள் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா வந்துட்டு இருக்கு. உங்கள் தேநீர் நேரத்தை விறுவிறுப்பாக்கி கொண்டிருக்கிறது. உங்களும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற நிலோ அல்லது 2907222 என்ற நிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற நிலும் நீங்கள் அழைக்கலாம்.
3: ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி உங்களுடைய கேள்வி தான். கேள்வி கேளுங்க, நேர்கள் வந்து டான் டான் டான் ஆன்சர் பண்ணிடுவாங்க.
4: கண்டிப்பாக ஆன்சர் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ கேள்வி வரப்போகுது. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, விவசாயம் ரிலேட்டடான கேள்வி இப்போ வரப்போகுது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு தேசிய இயற்கை விவசாய இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தது. அந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படிதான், அதுதான் இந்த கேள்வி. நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் இந்த இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி. மீண்டும் முறை கேள்வியை கேட்டலாமா? இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு தேசிய இயற்கை விவசாய இயக்கம் அதாவது நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் இந்த இயக்கம் எந்த ஆண்டு கொண்டு வந்தது? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி.
3: நீங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே லைன்ல வந்துட்டே இருக்காங்க, பாப்பலாம்.
4: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: அனைவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்,
3: யார் பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
3: சண்முகசுந்தரம்,
5: ஆமா
4: சண்முகசுந்தரம் ஐயா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரு முறை கேள்வி சொல்றோம், கரெக்டா கேட்டுக்கோங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு தேசிய இயற்கை விவசாய இயக்கம் அதாவது நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் இந்த இயக்கத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தது? இதுதான் உங்களுக்கான கேள்வி.
3: கேள்வி கேட்டீங்களா? 2023.
5: ஆமா.
4: எந்த நாள் தெரியுமா?
3: தெரியல.
4: ஓகே, 2023 அப்படிங்கறதும் தவறான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் யார் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: நன்றி ஐயா.
4: நன்றி.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க? அங்க இருந்து பேசுறீங்க?
5: ராதாகிருஷ்ணன்.
4: ஐயா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: 2024.
4: எந்த டேட் தெரியுமா? என்ன டேட் தெரியுமா?
3: எந்த நாள்?
4: 2024 நவம்பர். சூப்பர், ஆண்டுதான் கேட்டோம், மாதமும் கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா. நன்றி.
3: நன்றி.
5: நன்றி.
4: ஓகே, சூப்பர், ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுச்சு. அதாவது 2024 நவம்பர் மாதம் 25 தான் மத்திய அரசு தேசிய இயற்கை விவசாய இயக்கத்தை கொண்டு வந்தது முதன் முதல்ல. இது எதுக்காக அப்படின்னா, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் அப்படின்னா, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். இதனால விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறையும், காலநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு நிலையான விவசாயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறதும் இந்த இயக்கத்தோட முதல் முக்கிய காரணமா இருக்கு. அப்புறமா இந்த இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்கிற விவசாயிகளுக்கு வந்து மானியமும் கொடுக்கறாங்க மத்திய அரசு.
3: கண்டிப்பா, ஏன்னா இப்ப எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம்.
4: கண்டிப்பா,
3: அதுதான் உடம்புக்கும் நல்லது,
4: ரொம்ப நல்லது. இப்ப நிறைய பேர் வீட்லயே அப்படி பண்ண தொடங்கிட்டாங்க, விவசாயமும் வீட்டுல பண்ண தொடங்கிட்டாங்க, அறுவடை பண்ண தொடங்கிட்டாங்க. அது சூப்பரான ஒரு இதுதான். நம்ம மத்திய அரசும் அதுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு, அதுல ஒரு திட்டம் தான் இது. மீண்டும் ஒரு முறை கேள்வி ஆன்சரும் தெரிஞ்சுக்கலாம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு தேசிய இயற்கை விவசாய இயக்கத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தது? 2024 நவம்பர் மாதம் 25 நாள்.

0: ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: கண்டிப்பா. அதாவது 2006 ஆம் ஆண்டு முதல் கிராமத்தில் பெண் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் 111 மரங்களை நட்டு பெண் குழந்தைகளையும் இயற்கையையும் ஒன்றாக போற்றி வரும் ராஜஸ்தானின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் கிராமம் எது?
0: எது அந்த கிராமம்? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்தா அதை ஊக்குவிக்கும் விதமா மரங்களும் நடுறாங்க.
1: ஆமா,
0: சூப்பரான ஒரு கேள்வி.
1: என்ன இந்த கேள்வி எல்லாமே ராஜஸ்தானை சுத்தி சுத்தி தான் வருது. ஏன் ராஜஸ்தான் என்னதான் தார் பாலைவனம் பாலைவனமா சூழ்ந்து இருந்தாலும் இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் அங்க நிறைய பண்ணிட்டே இருக்காங்க.
0: சோலைவனம் ஆக்குற நிறைய ப்ராசஸ் வேற அங்க
1: போயிட்டே இருக்கு. அது அங்க வந்து ஒரு கிராமத்துல இந்த மாதிரி 111 மரங்கள் நடுறாங்களாம். கேள்வி மறுபடியும் நேர்களுக்காக, 2006 ஆம் ஆண்டு முதல் கிராமத்தில் பெண் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் 111 மரங்களை நட்டு பெண் குழந்தைகளையும் இயற்கையையும் ஒன்றாக போற்றி வரும் ராஜஸ்தானின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் கிராமம் எது? இதுதான் நேர்களுக்கான கேள்வி. ஸோ கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
2: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 ஆகஸ்ட் 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
5: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
7: ஆமாம் மன்னா.
6: யானைப்படைகள்
7: தயார் மன்னா.
6: குதிரைப்படைகள்
7: கிளம்பிவிட்டது மன்னா.
6: சரி, புறப்படுவோம்.
8: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
8: அது வந்து மன்னா.
6: சரி, புறப்படுவோம், வாரும்.
8: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
6: வாள் எதற்கு?
8: போருக்கு.
6: போருக்கு செல்வது யார்?
8: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
6: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
8: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
6: அங்கே என்ன முணுமுணுப்பு?
9: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
8: இன்றைய குறுஞ்செய்தி.
9: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
1: நேரம் பிற்பகல் 3:44 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101
0: தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஆன்சரை சொல்றதுக்காக ஒரு நேயர் லைன்ல வராங்க. யார் எங்கிருந்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரையும். வணக்கம் ஷாஃபி ஐயா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: ஷியாம் சுந்தர் பாலிவாலா என்பதா, 2006 டிப்ளாந்திரி என்ற கிராமத்தில்.
1: சூப்பர், அழகா சொன்னீங்க. அந்த ஷியாம் சுந்தர் யார்?
10: ஷியாம் சுந்தர் அங்குள்ள
1: சரி, ஓகே. ஆனா பதில் கரெக்ட் தான், பிப்லாந்திரி கிராமம் வந்து பிப்லாந்திரி. சரிங்க, நன்றி நன்றி. அதாவது அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அது எதுக்கு அப்படிங்கறத பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் கரெக்ட் தான். கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2006 ஆம் ஆண்டு முதல் கிராமத்தில் பெண் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் 111 மரங்களை நட்டு பெண் குழந்தைகளையும் இயற்கையையும் ஒன்றாக போற்றி வரும் ராஜஸ்தானின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் கிராமம் எது? ராஜஸ்தானின் ராஜ் சமந்த் மாவட்டத்தில் உள்ள பிப்லாந்திரி அப்படிங்கிற கிராமம் தான் இது. இங்க வந்து 2006 ஆம் ஆண்டு முதல் இந்த பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வருது. பெண் குழந்தைகள் பிறந்தால்

0: 11 மரங்கள் நடப்படுவதுடன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக வங்கியில் 31,000 ரூபாய் வைப்பு நிதியும் சேமிக்கப்படுதாம்.
1: சூப்பர்.
0: இன்னும் தொடர்ந்து பின்பற்றப்படும் இந்த வழக்கத்தால் இதுவரை 300,000+ அதிகமான மரங்கள் அங்கு நடப்பட்டுள்ளது.
1: சூப்பர். நம்ம சொன்ன மாதிரி பாலைவனம் சோலைவனமா
0: அவங்க அதே மாதிரி அந்த அவங்க சொல்ற அந்த நேயர் சொன்ன பதில்ல வந்து ஒரு ஒரு நேம் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து யார் அப்படின்னா அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர். அந்த தலைவரோட பொண்ணு இறந்து போயிடுச்சு. சோ அந்த அந்த இறந்து போனதுனால அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையுடைய ஞாபகமாக அவர் தான் முதல்ல இந்த இந்த பழக்கத்தை கொண்டு வராரு. 111 மரங்களை அவர் தான் நட்டாரு. அதுக்கு அது அதை பார்த்து அந்த மக்களுக்கும் அது புரிஞ்சு அந்த இது சந்தோஷமாகி அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க.
1: சூப்பர்.
0: கேள்வியும் பதிலும் மீண்டும். 2006 முதல் கிராமத்தில் பெண் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் 111 மரங்களை நட்டு பெண் குழந்தைகளையும் இயற்கையையும் ஒன்றாக போற்றி வரும் ராஜஸ்தானின் புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் கிராமம் எது? ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மாவட்டத்தில் உள்ள பிப்லாந்த்ரி கிராமம்.
1: சூப்பர்.
0: இப்ப நேர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுலாமா?
1: கண்டிப்பா. நம்ம வந்து இப்ப வந்து தாய்ப்பால் வாரம் இதுல நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். அது ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் தான் இப்ப கேட்க போறோம். அதாவது உலக தாய்ப்பால் வாரம் முதன் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கறதுதான் நேர்களுக்கான கேள்வி. அதாவது உலக தாய்ப்பால் வாரம் முதன் முதலில் எந்த ஆண்டு அனுசரிக்கப்பட்டது, இதுதான் நேர்களுக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சா நீங்க அழைக்கலாம் 04562 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602440 என்ற நிலோ 2907722 என்ற நிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257339 என்ற நிலம் நீங்கள் அழைக்கலாம். குமரி பண்பலை 101 தேனிய நேரம் பொதறிவு பாசறையிலே இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: ஆர்பிஐ சொல்கிறது
7: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
8: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:49 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
3: தேனியின் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஆன்சர் சொல்றதுக்காக லைன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யார் அந்த நேயர் அப்படின்னு சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: இணைப்புல இருக்கிறீங்க, யார் எங்க இருந்து?
4: லட்சுமி கிருஷ ணன் கோயில் மேடம்.
2: லட்சுமிமா கிருஷ்ணன் கோயில இருந்து. சரி, கேள்விக்கான பதில் தெரியுமா?
4: ஆமா மேடம், 1992 மேடம்.
2: 1992, கரெக்ட் தானா?
4: சொல்லுங்க. 7 தேதி
3: இந்த வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம் மேடம். சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க, ஆன்சரும் கரெக்டாவே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் லட்சுமிமா. நன்றி
2: நன்றி,
4: இருவருக்கும்
3: நன்றி நன்றி நன்றி. அதாவது உலக தாய்ப்பால் வாரம் முதன் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற

0: அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டாங்க 1992. அதாவது இது தொடங்கிய அமைப்பு வந்து WABA, அதாவது World Alliance for Breastfeeding Action அப்படிங்கிற அமைப்பு தான். அது WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பு, யூனிசெப் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. 1990 உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெப் இணைந்து இன்னோசென்டி எனும் தாய்ப்பால் ஊட்டுதலை பாதுகாக்கும் பிரகடனம் உருவாக்கப்பட்டது. 1991 தாய்ப்பால் விழிப்புணர்வு உலக அளவில் ஒருங்கிணைக்க WBA நிறுவப்பட்டது. 1992 முதன் முதலில் 70 நாடுகள் அதிகாரப்பூர்வமாக உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடியது. பிறகு அதாவது இப்போ வந்து 170 மேற்பட்ட நாடுகள் இத்தினத்தை கொண்டாடுகிறது. அதாவது கேள்வியும் ஆன்சரையும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். உலக தாய்ப்பால் வாரம் முதன் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதுக்கான சரியான ஆன்சர் 1992.
1: சரி, இப்ப நேயர்களுக்கான அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கிராமத்துல பூட்டே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அங்க உள்ள வீட்டுல எல்லாம் பூட்டே கிடையாது. அத மாதிரி இன்னொரு கிராமமும் இருக்கு. தெருக்களில் பூட்டுக்களே இல்லாத வீடுகளையும் இந்தியாவில் முதன்முறையாக வங்கி அமைப்பிலேயே பூட்டுக்கள் இல்லாமலும் இயங்கும் புகழ்பெற்ற ஷானி சிக்னாப்பூர் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது?
0: எந்த மாநிலத்தில் உள்ளது?
1: நம்ம வந்து போன வாட்டி கேட்கறது வந்து எந்த அதாவது அந்த கிராமம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இப்ப வந்து எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கேள்வி மறுபடியும் நேர்களுக்காக. தெருக்களில் பூட்டுக்களே இல்லாத வீடுகளையும் இந்தியாவில் முதன்முறையாக வங்கி அமைப்பிலேயே பூட்டுக்கள் இல்லாமலும் இயங்கும் புகழ்பெற்ற ஷானி சிக்னாப்பூர் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில சொல்றதுக்காக நேர்கள் வந்துட்டாங்க, பாக்கலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். ராஜா சார், நாகர்கோயில் பேசுறேன்.
1: நாகர்கோயில் இருந்து
2: ராஜா சார்
1: சொல்லுங்க ஐயா. மகாராஷ்டிரா? அதை நம்ம எப்படிலாம் கேள்வி கேட்டாலும் நேர்கள் வந்து டான் டான் டான் பதில் சொல்லிடுறாங்க. கரெக்ட் தானா?
0: இப்படி சொல்லிட்டு கரெக்ட் தானு கேட்டா.
1: சரிங்க ஐயா, நன்றியா.
0: அழகா ஆன்சரும் நமக்கு கிடைச்சிடுச்சு. எல்லாரும் அப்படியே எல்லா ஆன்சரும் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க நம்ம நேயர்கள்.
1: ஆமா, நம்ம நேயர்கள்லாம் வந்து சும்மா சாதாரணமா எல்லாம் கிடையாது. என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் டான் டான் ஆன்சர் பண்ணிருவாங்க. அதாவது வீட்டுலதான் நாங்க பூட்டு போட மாட்டோம் அப்படின்னா, எங்க பேங்க்லயே நாங்க பூட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அது எந்த மாநிலத்துல அப்படின்னா மகாராஷ்டிரால. மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள ஷானி சிக்னாப்பூர் கிராமத்தில் உள்ள வீடுகளில் கதவுகளுக்கு பூட்டுகளோ நிலைகளோ கூட கிடையாது. அதாவது நம்ம அந்த கதவு மாட்டக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அது கூட கிடையாதான். ஏன்னா பகவான் சனீஸ்வரர் தங்களை பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மக்களுக்கு உண்டா, இதுதான் அதுக்கான காரணம். அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கியில உள்ள அந்த வங்கியில வந்து மரக்கதவுகள் இருக்கு, ஆனா அங்க வந்து பூட்டுகள் இல்லாம இயங்கிட்டு இருக்கு அந்த வங்கி.
0: சூப்பர்.
1: கேள்வி பதில மீண்டும் நேயர்களுக்காக. தெருக்களில் பூட்டுக்களே இல்லாத வீடுகளையும் இந்தியாவில் முதன்முறையாக வங்கி அமைப்பிலேயே பூட்டுக்கள் இல்லாமலும் இயங்கும் புகழ்பெற்ற ஷானி சிக்னாப்பூர் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிரா மாநிலத்தில். நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
0: கண்டிப்பா அது நிறைவான கேள்வியாகவும் இருக்கலாம், இல்ல நேர்கள்
1: கேட்டுடலாம்.
0: உலகின் முதல் ஆப்டோசேர், அதாவது ஆப்டோசேர் அப்படிங்கிற செயற்கைக்கோள் எது அப்படிங்கறதான் கேள்வி. இந்தியாவின் உலகின் முதல் ஆப்டோசேர் செயற்கைக்கோள் எது அப்படிங்கறதான் நேர்களுக்கான கேள்வி.
1: சோ கேள்வி கேட்டாச்சு. நேர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுடலாமா?
0: கண்டிப்பா.
1: என்ன படத்துல இருந்து? சாட்டை.

நேயர்களுக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டோம். ஆன்சர் சொல்ல வரும் அந்த நேயர் யார் எங்கே சந்திச்சிடலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. ஆன்சர் சொல்லிருங்க யார் எங்கே இருந்துன்னு முதல்ல சொல்லிடலாம். வணக்கம்,

0: சொல்லிருங்க, யார் எங்கேருந்து முதல்ல சொல்லிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கு, இங்க பேசலாம். வடசேர்ல இருந்து ராம் லட்சுமணன்.
0: மின்னல் வந்த மாதிரி பேர் வந்துட்டு போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க பேர. சரி ஓகே, ஆன்சர் தெரியுமா? ராம
2: லட்சுமணன்.
0: என்ன பதில்? என்னையா? தெரிஞ்சுக்கலாம். உலகின் முதல் ஆப்டோ சார் செயற்கைக்கோள் எது? மிஷன் திருஷ்டி அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்டிக்கல் ஒளியையும் SAR அப்படிங்கிறது சிந்தெட்டிக் அப்பேச்சர் ரேடார், செயற்கை திறப்பு ரேடார் ஆகிய இரண்டு தொழில்நுட்பங்களையும் ஒரே செயற்கை கோளில் இணைக்கும் புதிய ஒரு கண்டுபிடிப்பு தான் ஆப்டோசார். இந்த செயற்கை கோளோட பேர் தான் மிஷன் திருஷ்டி. இது 2026 May 3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதன் எடை 190 கிலோகிராம். இது இந்தியாவின் தனியாரால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அதாவது இந்தியாவின் பெங்களூருவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்கு. இதோட முக்கிய அம்சங்கள், சாதாரண செயற்கைக்கோள் புகைப்படங்களை எடுக்கிறது, மேகங்கள் பனி மழை மற்றும் இருளை ஊடுருவி தகவல்களை பதிவு செய்கிறது. அதனால இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இது வந்து வேளாண் கண்காணிப்பு, வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் மேலாண்மைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வியும் பதிலையும் மீண்டும் ஒருமுறை தெரிஞ்சுக்கொள்ளலாம். உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எது? மிஷன் திருஷ்டி அப்படிங்கறது தான் பதில்.

0: செல்ல குட்டிகளை குழந்தைகளை, உங்களுக்காக இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சூப்பரா பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க, ஜோக் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். மறக்காம நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும், 2907722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309.
1: அடுத்த நேரலை எப்போ அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த நேரலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியை எட்டியாச்சு, நிறைவை பெறுகிறது. நாம் நேர்களை குமரி பண்பலை 101 வரை நீங்கள் கேட்டு ரசித்தது பொது அறிவு பாசறை தேநீர் நேரத்துல கேட்டு ரசிச்சீங்க. கேள்விகளுக்கான பதிலை டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா நேர்களுக்குமே அடுத்த முறை வெற்றி பெறாத நேர்களும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் RJS முத்து ஆனந்தி,
1: RJT ஜெபின் நிக்ஸ்லின்.
0: இனி கேட்கலாம் 4 செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். பிறப்பு இறப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகார போராட்டத்தின்போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் தமது உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளது.

0: இருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஒபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: குட் ஈவினிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:03. நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: நேர்கள் நீ கேட்க இருப்பது சம்ரத் திட்டம் குறித்த சுற்றுரை. நாடு முழுவதும் தொழில் முனைவு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக புத்தொழில் நிறுவனங்களுக்கு வலுவூட்டுவதே மெய்டி புத்தொழில் மையத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த முன்னெடுப்புகளால் நாட்டின் புத்தொழில் சூழல் பெருமளவில் பயனடைந்து உள்ளதுடன் தொழில் முனைவு நோக்கிய ஒட்டுமொத்த சூழலையும் மேம்படுத்தி உள்ளது. இந்த முன்மொழியின் பின்னணியில் உள்ள நோக்கம் ஏற்கனவே தங்கள் தயாரிப்புக்கு சிறந்த தீர்வுகளையும் கருத்தாக்க சான்றையும் கொண்டுள்ள புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு உறுதியான வணிக திட்டத்துடன் சந்தைக்காக புதுமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்கள் தயாரிப்பை மேம்படுத்துவதற்கு கூடுதல் வசதிகளை வழங்குவதும் துணிகர முதலீட்டாளர்கள் மற்றும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கள் அவர்கள் எளிதாக முதலீடுகளை பெற வழி வகுப்பதுமாகும். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தொழில்நுட்ப அடைகாப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, அதாவது TIDE 2.0, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் சிறப்பு மையங்கள் COE, மெய்டி புத்தொழில் மையம் MSH, அடுத்த தலைமுறை அடைகாப்பு திட்டம் NGIS போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் மெய்டி உட்பட இந்திய அரசாங்கம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு அடைகாப்பு சேவைகளை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு சமூக தாக்கம் கொண்ட பிற புத்தொழில் நிறுவனங்களுக்கும் உதவுவதற்காக ஒரு முடுக்க திட்டத்தை கருத்தாக்கம் செய்து செயல்படுத்த வேண்டிய அவசர தேவை உள்ளது. மேலும் இந்தியாவின் பிரச்சனைகளை பெரிய அளவில் மேற்கூறிய திட்டங்களில் இருந்து வரும் ஸ்டார்ட் அப்கள் சம்ரத் திட்டத்துக்கு ஒரு தூணாக இருக்கும். இந்த திட்டம் ஸ்டார்ட் அப்கள் தங்கள் தயாரிப்புகளை மேம்படுத்தவும் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகளை பெறவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இத்திட்டங்களில் கால வரம்பை கொண்டிருக்கும். அதில் தனிப்பட்ட நிறுவனங்கள் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை ஒரு குழுவுடன் இணைந்து பணியாற்றும். தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தவும் வழியில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிகாட்டிகள் உள்ளனர். ஆக்சலரேட்டர்கள் பொதுவாக கோஆட் எனப்படும் விண்ணப்ப செயல்முறையுடன் தொடங்குகின்றன. ஆனால் சிறந்த திட்டங்கள் பொதுவாக மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகவும் துறை சார்ந்தவையாகவும் இருக்கலாம். இன்குபேட்டர்கள் தயாரிப்பின் முதிர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு காலக்கெடு உட்பட ஒரு திறந்தநிலை கட்டமைப்பில் செயல்படுகின்றன. அவை ஒரு ஸ்டார்ட் அப்பின் நீண்ட ஆயுளில் அதிக கவனம் செலுத்துகின்றன. சம்ரத் திட்டம் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தவும் திறனுள்ள தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்கு தற்போதுள்ள மற்றும் வரவிருக்கும் அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கும். சம்ரத் திட்டத்தை செயல்படுத்தும் முகமையாக மெய்டி ஸ்டார்ட் அப் MSH செயல்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது.

என்று இனிமையாய் வாழ்வில் நன்மையை குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:07. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இன்றும் மற்றும் நாளை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை, மீனவர்களுக்கான எச்சரிக்கை கேட்டீர்கள். அந்தி மாலை நேரம் 4:08. தெவிட்டாயின் இசை ராகம் நாளும் பொழியும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். அந்தி மாலை பொழுதில் மனம் மயங்கும் பாடல்களோடு இணைவோமா?

அந்தி மாலை நேரம் நிலவின் குளுமையை ராகமாய் மனதில் தூறலிட வருகின்றது. மான்ஸ்டர் திரைப்பட பாடல், சி ஸ்ரீராம் குரலில், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், ஏதோ

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
4: பண்பலை 101
3: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
4: தினந்தோறும் இரவு 8:05
3: பட்டாம் பூச்சிகள்.
4: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.
5: நேரம் மாலை 4:13. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 திரை இசை. மாலை பொழுதில் மனதை மயக்கும் திரை இசையோடு இணைந்திருக்கிறோம். மாலை மங்கும் நேரம் மனதோடு இசைக்கு வருகின்றது ரௌத்திரம் திரைப்பட பாடல். ரெடினா ரெட்டி குரலில், பிரகாஷ் நிக்கி இசையில்,

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 திரை இசையில். மாலை நேர பூங்காற்றாய் மனதில் நுழைய வருகின்றது நான் மகாநல்ல திரைப்பட பாடல். ஜாவத் அலி, சில்பா ராவ் குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேரம் இப்போது 4:25. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மாலை நேரம் சாலையோரம் மகரந்தம் தூவ வருகின்றது உதயம் எங்கஜ் 4 திரைப்பட பாடல். பேலிஷ் என்று SP சரண் குரலில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்,

மாலை பொழுதில் மனதை மயக்கும் பாடல்கள் கேட்டு ரசித்தோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु,
0: चेतना
1: और मुकुल के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேயர்கள், இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
5: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
4: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
5: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
4: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
6: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஒபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.

0: வானொலி பண்பலை 101.
1: பொன்மாலை பொழுது 5:02. காலங்கள் பல கரைந்தோடி மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனம் வீச வருகின்றது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். ஆம் நேர்களே, முல்லைச்சரத்தில் அன்று தொடங்கி, அதாவது 60களில் தொடங்கி இன்று வரை 2020 வரை வெளியான பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். 6 மணி வரை இன்றைய முல்லைச்சரத்தில் கிராமத்து மண்மணம் வீசப் போகிறது. அப்போ முல்லைச்சரம் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? முல்லைச்சரத்தில் முதலில் தொடுக்கப்படுவது கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் பாசமலர் திரைப்பட பாடல். மன்றத்தில் உற்றார் உறவினர்களின் வாழ்த்து மலை, மனதில் மணமாலையின் மனம் வீச தோழிக்கு இனிதான வாழ்த்து மலை இதோ.
2: என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது எனக்கு கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழணும் காலி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நேரம் இப்போது 5:10. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி தொடுக்கப்படுவது சவுண்டிஸ் பாடல். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரலில். சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து. ரசிகனின் ரசிகை நீ, உன்னை ரசிக்க இந்த இரண்டு கண்கள் போதாதே என் கண்மணி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். முல்லைச்சரம் இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். ஆம் நேர்களே, 60களில் தொடங்கி 2020களில் வரை முடியும் பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். இன்றைய முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தும் கொண்டு இருக்கிறோம். இன்றைய முல்லைச்சரத்தில் கிராமத்து மண்மணம் வீசிக் கொண்டிருக்கிறது. முலைச்சரத்தில் இனி தொடுக்கப்படுவது 80s பாடல். இளையராஜா இசையில் மனோ பி சுசிலா குரலில் எங்க ஊரு காவல்காரன் திரைப்பட பாடல் தான் இனி வரப்போகிறது. மனதை தொலைத்து விட்டேன், உன்னிடம் திரும்ப தருவாயா? என் மனதை அல்ல உன் மனதை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் இப்போது 5:21. இணைந்திருக்கிறோம் குமரிப்பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையோடு எஸ் ஜானகி குரலில் வருவது ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்பட பாடல் 90s. பாடும் குயில் இசை பார்க்க ஒரு சோலை, கொதித்து குளிக்க குளம், ஆடி வரும் ஓடை, எல்லாம் எங்கே? நம் ஊரிலே.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஐந்து மணி 27 நிமிடத்தில் குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் அடுத்ததாக வருவதும் 90s பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சரமா, ஃபெபிமணி, கங்க குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில் முத்து திரைப்பட பாடல். ஆகாயத்தை பொத்தி வைக்க

0: முடியாது. அதுபோல்தான் என் ஆசைகளும்.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம். நேரம் இப்போது 5:33. குமரி பண்பலை 101 இன்றைய முல்லைச்சரத்தில் மனம் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது கிராமத்தில் இருந்து. ஆம் நேர்களே, கிராமத்து பாடல்கள் அன்று 1960களில் தொடங்கி இன்று 2020களில் வரை உள்ள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நம் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் வரப்போது 2K பாடல்கள். நா முத்துக்குமார் வரிகளில் RP பட்னாக் இசையில் திப்பு, மாணிக்க விநாயகம் மற்றும் ராவ் குரலில் ஜெயம் திரைப்பட பாடல் வர இருக்கிறது நம் முல்லைச்சரத்தில். நீ வருவாய் என எங்களுக்கு தெரியும், உன் வருகை எம் மனதிற்கு புரியும், வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறோம், வந்துவிடு ரயில் வண்டி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 வளம்பர காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் உங்கள் வீட்டு செல்ல குட்டிகள் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ சந்திக்கலாம் நேரலையில் இன்றிரவு 8:05. நேரல் போது 5:41 குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். 2K பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக மாணிக்க விநாயகம் ராலட்சுமி குரலில் வித்யாசாகர் இசையில் வருவது சிவப்பதிகாரம் திரைப்பட பாடல். திருவிழா என்றால் தேரோட்டம், உன்னை கண்ட நாள் முதலால் என் மன ஓட்டம் உன்னோடே.

குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். ஆமணர்களே, இன்றைய முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் கிராமத்து மண்மணம் வீசிக்கொண்டிருக்கிறது. 1960களில் தொடங்கி இப்போ 2012 வெளியான ஒரு பாடல் கேட்க போகிறோம். யுகபாரதியின் வரிகளில் டி எமான் இசையில் மகிழினி மணிமாறன் குரலில் கும்கி திரைப்பட பாடல்தான் வரப்போகிறது. கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை, ஆசையாவும் கை சேர பேராசை, பேராசை நிறைவேற காதல் போதுமே.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:50. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. கடந்த 2 சுமார் 5:30 அளவில் குளச்சலுக்கு நேராக 33 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் விசைப்படகிலிருந்து கடலில் விழுந்த காணாமல் போன நபரை பற்றிய அறிவிப்பு. இவர் பெயர் ஏ. மிக்கேல் ராஜா, வயது 46, உயரம் 5.5 அடி, நிறம் மாநிறம், கருப்பு நிற தலைமுடி. காணாமல் போன நேரம் இவர் நீலக்கலர் முழுக்கை சட்டை, வெள்ளை கருப்பு கோடு போட்ட லுங்கி அணிந்திருந்தார். இவரது மூக்கில் ஒரு காயத்தழும்பும், இடது கையில் டிராகன் மற்றும் முதுகில் நட்சத்திர படமும் பச்சை குத்தப்பட்டிருக்கும். இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் காவல் ஆய்வாளர், கடலோர பாதுகாப்பு குழுமம், கன்னியாகுமரி பிரிவை நேரிலோ 0462-2-2-4-6-8-8-8 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது காவல் உதவி ஆய்வாளர், கடல் காவல் நிலையம் குளச்சல் என்ற முகவரியில் நேரிலோ 0465-1-2-2-6-1-0-0 என்ற எண்ணிலோ 7305-1-2-2-1-5-1 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.

ஒன்று குமரி பண்பலை நூறு ஒன்றிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம் இது அன்று முதல் கிண்டு வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் சிந்தூரி விஷால் குரலில் தங்கலான் திரைப்பட பாடல். கார்மேக மலையாக கரைந்து விழ கட்டி வைத்த சோகமெல்லாம் நனைந்தோட குட்டி விழும் மலையில் மனம் கொண்டாடுதே.

முல்லை சரம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை சரத்தை நிறைவு செய்ய வருவது நிவாஸ் கே பிரசனா இசையில் சத்யன் பாடிய பைசன் காலமாடன் திரைப்பட பாடல். நெஞ்சத்தில் கொஞ்சமும் பஞ்சமில்லை எங்கள் கூட்டத்தில்.

குமரி பண்பலை 101-லிருந்து கேட்டு ரசித்தோம் முல்லைச்சரம். ஆண்டு முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். இன்றைய சரத்தில் மனம் வீசியது கிராமத்து மண்மணம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6 மணி. பாலை நிலத்தில் சோலை நிழலன நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் வானில் வளம் வரும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் மனதில் மலரும் நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். இது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
4: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
5: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
6: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
7: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மேல் இசை, 6:40 திரை இசை, இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30

0: வழங்குவதற்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு உரை வழங்குகிறார் சென்னை கால்நடை மருந்தக கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சத்யபவானி அவர்கள். தொடர்ந்து வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து விளக்குகிறார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 திரை இசை. 9:15 திரை இசை. 10:05 நிலாமுற்றம் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. Minister of State for Home Nithyananda Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. Earlier, when the upper house reassembled after the first adjournment at 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up the questioner amid uproar by the opposition members. Several members asked questions which were replied to by the ministers. However, due to protests and sloganeering by the opposition members, the chairman adjourned the house till 2 p.m. Earlier, when the upper house assembled at 11 a.m, leader of the opposition, Mallikarjun Kharge, raised the matter of alleged theft of donations from the Ayodhya Ram Temple. Parliamentary Affairs Minister Kiran Riju said the Congress and the Samajwadi Party, which opposed the Ram Temple in Ayodhya, are now attempting to mislead the public regarding the alleged theft of donations. Mr. Riju said the house belongs to everyone and the main opposition party, Congress, is misusing the time allotted to them.
2: They create a ruckus outside the parliament as well over the issue rather than letting it function. Whatever time has been given to the leader of the opposition, Mr. Kharge, he wants to misuse it every single time. We cannot accept this, and the other members who have submitted notices should also get an opportunity. Every time in the name of the leader of the opposition, they keep raising the same single issue all day long.
1: The Lok Sabha has passed the Appropriation No. 3 Bill 2026 today. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman today introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the NEET paper leak issue. Union Minister for Petroleum and Natural Gas Hardeep Singh Puri today said that when India has witnessed no fuel dryouts or supply disruptions amid the global energy crisis, He also said that India maintained more than adequate fuel stocks and

0: ensured 100% availability of household liquefied petroleum gas LPG and liquefied natural gas LNG during the period. In a social media post, Mr. Puri informed that he chaired a meeting of the consultative committee of the Minister of Petroleum and Natural Gas in New Delhi. The Union Minister added that during the meeting, he briefed the members on the measures taken by the government to safeguard the country's energy needs. India's termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as a complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
1: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured, as you have seen. The Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
0: Benchmark domestic equity indices ended in the negative zone today, snapping a four-day gaining streak. The Sensex shed 210 points to close at 70,429. The Nifty dropped 159 points to settle at 24,615. In badminton, Indian shuttlers began the campaign at the Korea Masters, a BWF Super 300 tournament in the South Korean city of Asan today. Men's doubles pair of Krishna Prasad Garaga and Prithvi Krishnamurthy Roy has progressed to the second round after defeating the Thai combination in the opening round today. Tushar Suvir lost to Shogo Ogawa of Japan 21-10-21-17 in the qualifiers round of the men's singles. And that is the end of this news bulletin.
2: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதுக்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து நாளை நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். விக்ஷித் பாரத் நோக்கில் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் தேசிய இளைஞர் இயக்கம் நஷா முக்த் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் திட்டம் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மியூரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் விக்ஷித் பாரத் நோக்கிய போதைப்பொருள் இல்லாத இளைஞர் இயக்கம் என்ற தேசிய அளவிலான மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இளைஞர்களிடையே போதைப்பொருள் மற்றும் மது பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதன் மூலம் ஆரோக்கியமான, பொறுப்புணர்வு மிக்க மற்றும் திறன்மிக்க இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதாகும். இத்திட்டம் ஆகஸ்ட் 15 வரை பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது. இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், மைம், திருநாடகம், ஓவியம், பேச்சுப்போட்டி, குறும்படம் அல்லது ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் மற்றும் ஸ்லாம் கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். மாநில அளவில் தேர்வு செய்யப்படுவோர் வரும் ஆகஸ்ட் 14 அன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ள தேசிய நஷா முக்த் யுவா மாநாட்டில் தமிழ்நாட்டை

பிரதிநிதிப்படுத்தும் வாய்ப்பை பெறுவர். எனவே மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேசிய சேவை திட்டம், தேசிய மாணவர் படை, பாரத் சாரணர் மற்றும் சாரணியர் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் மன்றங்கள், பொதுமக்கள் அனைவரும் இவ்விழிப்புணர்வு இயக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று போதையில்லா இந்தியா, விக்ஷித் பாரத் என்ற உயரிய தேசிய இலக்கை அடைய தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல்களை பெற 7012403155 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் புதிரை வண்ணார் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் பதிவு செய்திடவும் ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத மேற்கண்ட வாரிய உறுப்பினர்களுக்கு கட்டணமின்றி இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுவதற்காகவும் சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வேலிப்பிலாம் மோதிரமலை நூல் நிலையத்திலும், வரும் 16ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை வாழைத்துவையல் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெறும். எனவே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் வாரிய உறுப்பினர்கள் முகாமில் உரிய ஆவணங்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் 101வது வாவுபலி பொருட்காட்சி நடைபெற்று வருகின்றது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 20 நாட்கள் நடைபெறுகிறது இந்த வாவுபலி. தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் விவசாய விளைபொருள் கண்காட்சி, கைவினை கண்காட்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பொருட்காட்சியில் வருகிற 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்கள் நினைவாக பலிகர்மம் செலுத்தும் நிகழ்ச்சி குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் நடைபெற இருக்கிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:15.

0: நேரம் மாலை 6:18. அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305-36-5016.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358-737-358.
10: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
11: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈசி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
10: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
11: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
12: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
13: நாகர்கோவில் போலிகிராஸ் கல்லூரியின் சிறப்புமிகு முன்னாள் மாணவியர் சந்திப்பு 2026 August 8 அன்று காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க முன்னாள் மாணவியர் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்குமாறு கல்லூரி நிர்வாகம் மற்றும் முன்னாள் மாணவியர் பேரவை அன்புடன் வரவேற்கிறோம்.
14: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
15: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
16: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
15: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
17: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோக பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
18: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
19: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
18: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
12: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
20: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
21: என்னடி எங்க வரணும்
22: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
21: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
22: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
21: வா வா, சீக்கிரம் போகலாம்.
22: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
23: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
12: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில். 233-066.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
21: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
24: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம்.

0: முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: மெல்லிசையின் முதலில் வருவது
3: மனிதா என தொடங்கும் பாடலை பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ். ஐ கே எம் முருகேசன் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: குமரிப்பண்பலை நூற்றுவன்றில் கேட்டோம் மெல்லிசை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

அனுப்புவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும் பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய

0: மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவைக் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டுமென்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக்க தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்

0: நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
3: நேரம் 6:41. குமரியிலிருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தெவிட்ட ராகம் தர குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை. அல்ல அல்ல கொள்ளை இன்பம் தர வருகின்றது மதன் கார்கி வரிகளில். யுவன் சங்கர் ராஜா இசையிலும் ரிஷ்வான் ராஜபவதாரணி குரலோடு மாநாடு திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. இதயங்களை அன்பால் இணைக்கும் பொருளுக்கு நன்றி சொல்லி வருகின்றது தேவா இசையில். அனுராதா ஸ்ரீராம் உன்னிமேனன் குரலில் கடல் பூக்கள் திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும். புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101 வாசிப்பை சுவாசிப்போம்.

நெருங்கிப்போது 6:54 நிமிடம். குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. வாழ்க்கை தத்துவத்தை இசையாக்கி வருகின்றது விஷால் சந்திரசேகர் இசையில், விஜய் பிரகாஷ் குரலில் திருமாணிக்கம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி.

0: தூத்துக்குடி. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும்

0: ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: குமரிப்பண்பலை நூற்றொன்றிலிருந்து இதுவரை கேட்டு ரசித்தோம் தெவிட்டாத ராகம் திரை இசையாய். மீண்டும் திரை இசை உங்களுக்காக இன்றிரவு 8:30 வரம் காத்திருக்கிறது, கேட்டு ரசியுங்கள்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: இனிய நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிசை நேரம் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
6: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: இன்றைய இனிசையில் சௌமியா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இன்னிசை கேட்டோம். தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் அதிக அளவில் நுங்கும் நுரையுமாக வெளியேறுவதாக வந்த தகவலினை அடுத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் கலந்துள்ள ரசாயன நுரைகள் குறித்து உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் தமிழக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி கொண்டு வரப்பட்ட 1 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடகா வாகன சோதனை சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றிக் கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சார்பு நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழா தொடங்கியது. 1 மாத காலம் நடைபெறும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலினை அடுத்து ஓசூரில் செயல்பட்டு வருகின்ற பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட்டார். முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 9,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத சுமார் 210,000 ரூபாயினை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியத்திற்குட்பட்ட மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் டாட்கோ திட்டத்தின் கீழ் 102 புதிய குடியிருப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொழிற்சாலைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து

0: 15வது புத்தக கண்காட்சியினை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிட்டார். இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தமிழக உணவு மற்றும் உணவு பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் பொருட்களை சரியான நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மை பாரத் கேந்திரா சார்பில் போதை இல்லா இந்தியா குறித்த ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியா குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024ஆம் ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு

0: இந்திய பாரத்போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து, மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும், இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறி என்றது நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணி மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்ல, இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டுலதான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு

0: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
1: வா வா முத்தழக, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
0: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அதை பாத்தீங்களா?
1: முயல் குட்டியா? இங்க எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற, அட உன்னதான் புள்ள, என்ன பாரு அங்க, என்ன சுத்தி சுத்தி தேடுற?
0: அக்கா, ஆசை ஆசையா நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினா, இப்ப அதுல ஒண்ணு தான் இருக்கு, இன்னொன்னு காணும். என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் தேடி பாருங்களே.
1: ஓ அப்படியா, சரி சரி உள்ள வா புள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சுதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வா புள்ள, அங்கிட்டு வேணா போய் பாப்போம்.
0: சரிக்கா.
1: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்டதான் நின்னுட்டு இருக்கு.
0: அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
1: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டிய வளர்க்கற?
0: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
1: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்கற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
0: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா புள்ள.
0: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க.
2: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிப்பிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதே போல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது, அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும், அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயல்களை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது, பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கால்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்க கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும், அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது, அவை சுதந்திரமாக ஓடி திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல

காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும், அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம், அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும், அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற் சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது அல்ஃபா அல்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைகோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்ச்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும், அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து, அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை, அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சரைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றனர். ஹாம்ஸ்டர்களுக்கு

0: உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும், அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அகலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும், எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்ட கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளியல் மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்புட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய், பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில வளர்க்கலாம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு ஏக்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு.
2: ஆமா முத்தழகு, அந்த இடத்த ஏன் வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டுல கூட கொஞ்சம் இடம் இருக்கு, எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவுதானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம்

தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டு தோட்டத்தை ரெண்டு பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்ப புலக்கடை பகுதி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்க செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். ரெண்டு சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமேயானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலத்திலே ஒரு சீசன் மூன்று மாதம் நான்கு மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் மூன்று மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில நாம மாற்று பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃபிளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம், வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தாழ ஒரு அரை அடி முக்கால் அடி உயரம் வளர்ந்து 25 to 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு தொழுபுறம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே
நன்கு மக்கி

0: முக்கிய தென்னை நார்க்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நார்க்கழிவை சாதாரண மண்ணோடு, தென்னை நார்க்கழிவு இரண்டு பங்காகவும் மண் ஒரு பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நார்க்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்லே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம நன்கு மக்கிய தென்னை நார்க்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதுல சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதுல இப்ப தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்கள்ல கொடி காய்கறிகளை சாகுபடி செய்யறதுன்னா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை, தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன, அந்த பந்தல் அமைப்புகளை அது மேல பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்கு திறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்ப நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளை எல்லாம் முறையாக நாம பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையல் அறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள், மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணியை தெளிச்சு அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரியேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவங்க சொன்ன

0: உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சதுக்கா, ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேற எதுலயுமே இல்லக்கா.
0: சரியா சொன்ன முத்தழகு. இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
1: ஆமாக்கா, என் முயல் குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவிய பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
0: அப்ப உன்னோட அழகான இந்த முயல் குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும் விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும் அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின்போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகள்

0: களுக்கான நிதியுதவி 30 முதல் 50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: மனம் பறக்கும் நேரம் 8:05. பட்டாம்பூச்சியாய் மனதை வட்டமிடும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. எண்ணங்களால் மனதில் வண்ணம் பரப்ப வருகின்றது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. ஆம் நேர்களே, குமரி பண்பலை 101 ஆரம்பமாயிடுச்சு. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, நம் வீட்டு செல்ல பிள்ளைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம் இது. உங்கள் வீட்டு செல்ல சிட்டுக்கள் நேரலையில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 04562 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னெடுப்பெண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில்

0: பறந்து வரும் முத்தல் பட்டாம்பூச்சி சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கமா, என்ன பிள்ளை இருக்கிறீங்க? பேசலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கமா, யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லும் செல்லக்குட்டி, யார் உங்க பேர் என்னமா? என்னமா கல்லுக்கூட்டத்துல இருந்து ஜோனிஸ் பேசுறீங்க? உங்க காது பக்கத்துல போன் வச்சு பேசலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? என்னமா பாடுங்க. ஜோனிஸ், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேச பாடலாமா? ஜோனிஸோட இணைப்பு சரியா இல்ல. அழகா பாடிட்டு இருந்தாங்க. வாழ்த்துக்கள் ஜோனிஸ், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நேரம் இப்போ 8:08. குமரி பண்பலை 101, இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் செல்லக்குட்டி, யார் எங்கிருந்து? மணக்குடியில இருந்து யார் பேசுறீங்கம்மா? வினீஷ். நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம். வினீஷ், அழகா திருக்குறள் சொல்லி தந்தீங்க. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி. குமரிபண்பலை 101 கேட்டு வசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இப்போது விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: திருநெல்வேலி
6: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
8: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
9: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330 66.
10: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
11: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
10: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட்.

0: ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேரம் இப்போ 8:12. குமரி பண்பலை நூற்றோன்றிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில். நம்மோடு வரும் அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருமா? திட்டிவிலிருந்து யார் பேசுறீங்க? வாவ், சூப்பர். அழகான ஒரு பாட்டு பாடிட்டீங்க மணிகண்டன். வாழ்த்துக்கள், நன்றி.
5: நன்றி.
4: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிறைவு செய்ய வரும் பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம் சொல்லும் குட்டி தேவதை யார், எங்கிருந்து? ஸ்ரீ கோபிகா, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? பேச போறீங்களா? பேசுங்கம்மா.
6: அவர்களுக்கும்

0: அருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நேரமிரவு 8:38. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 ஆட்டம் போடும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருவது திமிரத்திற்படுத்திருந்த நாம் முதுகுமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல்

0: கூல்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: சோலை தென்றலாய் சொல்லால்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் 8:44. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இருந்து ஆட்டப்படும் பாடல்கள். ஆம் நேர்களை, ஆட்டப்படும் பாடல்கள் திரைவரிசையில் அடுத்ததாக வருவது மாசிலமணி திரைப்படத்தின் இசையில் முகேஷ், ஸ்ரீ சுரேஷ், எம் சி ஜாஸ் குரல்களில் பாடல்.

0: say.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: எடுமணி 49 நிமிடத்தில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டம் போடும் பாடல்கள் திரை இசை. இந்த வரிசையில் அடுத்ததாக வருவது ஸ்ரீகாந்த் தேவா, இசையில் சங்கர் மகாதேவன், குரலில் கபிலன், வரிகளில் ஜிதன். திரைப்பட பாடல்

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10
0: ரேடியோவை ஆன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேரம் 8:55. குமரி பண்பலை 101 ஆட்டம் போடும் பாடல்கள் வரிசையில் நிறைவு செய்து வருவது ஸ்ரீகாந்த் தேவா இசையில் உதித் நாராயணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பழனி திரைப்பட பாடல்கள்.

உயிர்பண்பலை நூற்றி இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆட்டம் போடும் பாடல்கள் திரை இசையில். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.

வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101 உயிரில் கரையும் மெல்லிசை ராகத்தோடு இணைவோமா? ஆம் நேர்களே, குமரிப்பண்பலை 101 ஆரம்பமாகிறது. திரை இசை மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த மெல்லிசை நீ. ஹாரிஷ் ராகவேந்திரா குரலில் வருவது ஷாஜகான் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் 9:22. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்லிசை ராகங்கள். ஒரு வார்த்தையில் மாமலை பொழிந்தவள் நீ. நான் முத்துக்குமார் வரிகளில் வருவது சிவா மனசுல சக்தி திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: நேரம் இப்போது 9:25. மனதை மயக்கும் மெல்லிசை ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். கனவே கனவே என்றும் கலையாதே நீ.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேரம் 9:30. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

மெல்லிசை ராகங்கள். மெல்லிசை ராகங்கள் வரிசையில் அடுத்ததாக மனதை மயக்கும் மஞ்சள் வெயிலாய் வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையில் யாரடி நீ மோகினி திரைப்பட பாடல்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
2: நேரம் இப்போது 9:36. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரில் கரையும் மெல்லிசை ராகம், மலர்களின் வாசம் போல நேசம் தருவாய் நீ. யுகபாரதி வரிகளில் வருவது ரெக்க திரைப்பட பாடல்.

நேயர்களே, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை மணி 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனிய இரவு பொழுது இப்போது 9:41. உயிரில் கரையும் மெல்லிசேராகும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். என்னோடு பிறந்து என்னோடு வளர்ந்தாயே என் இனிய தனிமையே. டி இமானி செயல் வருவது திடீர் திரைப்பட பாடல்.

நேர்களை நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை பிற்பகல் 2:15 பேசுங்க மக்களே பேசுங்க. அரமனை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள் நேர்களை, நாளை பிற்பகல் 2:15 நம் குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 9:47. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். உயிரில் கரையும் மெல்லிசை ராகங்களோடு மனமும் இன்று உன் பின்னே தொலைவதும் ஏனோ, பதில்தான் சொல்வது யாரோ. வருவது அனிருத் ரவிச்சந்தர்.

நிலாதான் நிலவின் மடியில் தவழும் நேரம் அத்துணை இனிமை. அப்படியே நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டுல உங்க விருப்பமான பாடலையும் கேட்டு வச்சா எப்படி இருக்கும்? ஆம் நேர்களே, வாருங்கள், இன்று 10:05 நம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி வளம்பெற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான நேர்கள் மனதையும் குளிர்விக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பேசி எண்கள் 04652 அப்படிங்கிற முன்னெடுப்பினோடு 2602440 எண்ணிலோ 2907722 எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257939 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். உங்கள் விருப்பமான பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். அப்போ மறந்துடாதுங்க, இன்றிரவு 10:05 நம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை.

நேரம் இப்போது 9:54. குமரி பண்பலை 101 இது திரை இசை. உயிரில் கரையும் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரை இசையில். உன் நிழலையும் ஒரு துரும்பும் தொடவிட மாட்டேன் தாரமே. ஜிப்ரான் இசையில் வருவது கடாரம் கொண்டான் திரைப்பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்தோம் திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
1: நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:01. என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இருள் சூழ்ந்த பாதையிலும் நம்பிக்கையை விதைக்கும் மௌன ஒளி நீ என் நிலவே. இந்த நிலா ரசிகனின் வரிகளோடு ஆரம்பமாகிறது நிலா முற்றம் நேரலை. ஆமியர்களே, நம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு நிலா முற்றம். உங்க விருப்பமான பாடலை கேளுங்க, அதுக்காக டயல் பண்ணுங்க 0462 அப்படிங்கிற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602 என்ற நிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். நிலாமுற்றத்தை அலங்கரிக்க வரும் முதல் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: உதயகுமார் ஐயா முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சொல்லவா
0: கண்டிப்பா ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: தலை சூடவா.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டுருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: நேரம் இப்போ 10:06. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். அபுபக்கர் மேட்டுக்கடை.
3: அபுபக்கரையா நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: அன்னைக்கிளி திருப்பதி அன்னைக்கிளியே ஒன்னு தெரிகிறது பாடல் விரும்பி கேட்டு.
3: கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட பாடல் ஏதோ வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
4: நன்றி, வணக்கம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நேரலையில் நம்முடைய இணையம் அடுத்த நேரி சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
3: வணக்கம் நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சொல்லும் நேயர் யாரெங்கிருந்து?

0: கிருஷ்ணமால்.
1: கிருஷ்ணமால் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க இந்த நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து வருஷம்பாயிலிருந்து கங்கை கரை மன்னன் அந்த பாட்டு வாங்க.
1: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றலைகளில் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீம்தீ

நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேரம் இப்போது 10:20. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.1 நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லும் நேர் யார், எங்கிருந்து?
1: காரைக்கால் மாவட்டத்துல ராமலிங்கம்.
0: ராமலிங்கம் ஐயா, ஏரியால மழை எல்லாம் இருக்கா?
1: மழை.
0: சரி, ஓகே. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களே, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை மணி 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்யப்படும். நேரம் இப்போது 10:26. இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து சந்திக்கலாம்? வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
3: கண்டிப்பாமா,
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம்.

0: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலா மற்றும் நேரலையில் நம்முடைய இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன்.
0: மணிகண்டன், சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு அடுத்த வாரிசு படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணிய பாடிய பாடல். அந்த பாடல்
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில் நிலாமுற்றத்தில் நம்மோடு இணை மடத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். அன்பான நேர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: கோடை கண்ணன்.
0: கண்ணனையா, சொல்லுங்க என்ன பாடல் இன்றைக்கு?
1: சம்பந்தம் படுத்திருந்து.
0: கண்டிப்பாயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். ஆமர்களே, நாளைய மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:44. நிலவின் குழுமையை மனதில் தரும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இந்த இனிய இரவு பொழுதில் நம்மோடு இணையும் அடுத்த நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அரண்மனை கமலாசன்.
0: கமலாசன் ஐயா, சொல்லுங்க, இன்றைக்கு எந்த பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: ஐயா, எனக்கு சின்ன ஒரு இனிய பாடல் வந்து
0: கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த இனிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

குமரி பண்பலை நூற்றுவண்டிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் லிங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி.
0: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: ஹா?
0: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் இப்போது 10:55. நிலாமுற்றத்தை நிறைவு செய்ய வேறும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? கண்டிப்பாம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: பசுமையான நினைவுகளோடு நிறைவு பெறுகிறது நிலாமுற்றம் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். வாழ்க்கையை மாற்ற விதி தேவையில்லை, துணிவிருந்தால் போதும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லின். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.
1: பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும், அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்பி பாலசுனும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சிப்பிக்குள் முத்து. ஆம்நேயர்களே, உங்கள் மனதை மயக்க வருகின்றது மனசு மயங்கும்.

அன்பு நேயர்களே, என்ன இசையில் மனசு மயங்கியதா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி சுசிலா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி வி எஸ் நரசிம்மன் இசையில் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நேயர்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆம் நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் பதிவு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் 11

மணி 13:30. நேர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோவில் கிழக்காலே படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

ஆறு, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தர்ம பத்தினி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு பாடலை இயற்றியவர் கண்மணி சுப்பு. நேயர்களே, இதோ இந்த செவ்வந்திப்பூ தேடுகின்றதா நேயர்களை?

அன்பு நேயர்களே, மனசுமயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மனசுமயம் நிகழ்ச்சியின் வாயிலாக சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.1

என்ன நேயர்களே, செவ்வந்தி பூவின் வாசத்தை முகர்ந்தீர்களா? நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய பாடல் இது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள். வாழ்வில் நமக்கு சந்தோஷம் வந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ இந்த இரவு வேளையில்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மந்திர புன்னகை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்போமா?

என்ன நேயர்களே, தாலாட்டு பாடல் கேட்டதா? நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். உடனிருந்து கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் இப்பொழுது 11:33 இந்த நேரத்தில் அடுத்து வரும்

பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. நேயர்களே, இந்த நேரம் ஒரு சனம் தூங்கியாச்சா என்ன? நீங்கள் விழித்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி?

என்ன நேயர்களே, விழித்து கொண்டே இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் நேயர்களே, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ மனசு மகிழ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் இயற்றிய இந்த பாடல் முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மனிதர்களின் மனதை அறிந்து கொள்ள எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இவர் பாடுகின்ற இந்த பாடல் இப்படியாய் சொல்கின்றது, மனசு ரொம்ப ஆழம் என்று.

50 நொடி நேயர்கள் இணைந்திருப்பது மனசு வாங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நீதானா அந்த குயில் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைப்பில். கேட்கலாமா?

முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், தருமபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து செந்தில்நாதன் அவர்களும் இரவு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பெரியார் நகர் ராஜேஷ் அவர்களும் இசை பயணத்தோடு நானும் இருக்கிறேன் என வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பினையரும், மனசு மயங்கித்தான் போய்விட்டேன், மனசு மயங்கும் பாடலை கேட்டு நன்றி என சொல்லியிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காலது பாபு என்ற அன்பினையர், வெரி குட் நைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், சிப்பிக்குள் முத்து படத்தில் ஒரு மனசு மயங்கும் பாடல் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல், தொடர்ந்து வந்த பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீ ஹரியராம் என்ற அன்பினையர், தேனியிலிருந்து மனதை மயக்கிடும் இசையால் இணைவோம், வாழ்த்துக்களும் இரவு வணக்கமும் என பதிவிட்டிருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர், இனி இசை தோரணம் இன்பம் தரும் காரணம், இரவின் பூபாட ராகம், இதயம் மகிழ் மனசு மயங்கும் கீதம், இருந்தது சிப்பிக்குள் முத்து நாதம், இன்னிசை தவழ பண்பலை காணும், இன்னொரு தேனிலை அலங்காரம், இனிக்க தொகுப்பின் சாரம், இனிமை மனதில் நின்று சேரும் என சொல்லியிருக்கின்றார். நன்றி. அதனைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும், மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பி சுசிலா பாடிய பாடல் சூப்பர், அருமை, மகிழ்ச்சி என சந்தோஷமாய் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர், நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மௌன கீதம் என சிப்பிக்குள் முத்து பாடலை பாடி ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு அருமை மிக்க நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா, ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா என்ற அன்பு நேயர்களும், மனதில் என்றென்று முழுமையான கொண்டாட்டமாய் அருமை வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும், மனசு மயங்கும் தலைப்புக்கேற்ற பாடலோடு ஆரம்பித்து தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கும் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளி குணசேகரன் என்ற அன்பினேயர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மிக மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து தேனி சிலமலை வீசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள், இரவின் மடியில் கதை படித்திரு அழைத்தேன், நீயோ மேகத்தில் சிறையில் மறைந்திட துடித்தேன், தென்றலை தவிழும் தேவதை வடிவை கண்டிட கனவினை கைது செய்தேன், காலம் முழுவதும் காட்சியா நினைவினை நீயாக்கி மூழ்கினேன், நீந்தும் உன்னழகில் இன்னும் தனிமையில் இசையோடு நான் என பதிவிட்டிருக்கின்ற ஏமலதா அவர்களும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஷகிரா ரசூல் என்ற அன்பினேயரும், இரவு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதி பாடல் என்று சொல்லலாமா அல்லது இன்னொரு பாடலை போடலாமா என்று சொல்லி

நிகழ்ச்சி நிறைவாக பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன், பாடலை ஏற்றி இசையமைத்திருக்கின்றார் டி ராஜேந்திரன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மனசு மகிழ் நிகழ்ச்சியில் இதோ பூக்களை பறிக்க வேண்டுமா பறிக்கக்கூடாதா?

0: நேயர்கள் இணைந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழியை கேட்கலாம். 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசு இரவு என சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. வாருங்கள், இசையால் இணைவோம் இந்த நாள் முழுவதும்.
2: காற்றின் மொழி.
3: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலை.

காட்டுக்காரதேலா சொன்னாட்ட கொஞ்சம் காத்துக்கடா. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பார்த்துடா. மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுக்கார வேலா உம்மாட்ட கொஞ்சம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசு இரவு. நேரம் 4 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவத் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்தும் திருமலை தென்குமரி படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கின்றன.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா,
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
5: பாட்டு கேக்குறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
6: நேரம் 4:10:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
7: பொங்கும் மங்கலம் திருத்தணி CS வெங்கடேஷ் லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம்.

பிறர் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாம்லா சிவராமன்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ்லு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
1: நேரம் 5:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம்

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியுள்ள தசாவதாரம் கீத கோவிந்தம்.